நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 22 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 28 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13 தேதி வியாழக்கிழமை. மதியில 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50.

0: குடிகாரனை பெற்ற தாய் கண்டாலும் வெறுப்பாள் என்னும் போது ஒழுக்க விரும்பிகளான சான்றோர் பார்த்தால் எப்படி விரும்புவார்கள்? குறள் எண் 923 அதிகாரம் கல் உண்ணாமை.
1: முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்துக்களி.
0: குடிகாரனை பெற்ற தாய் கண்டாலும் வெறுப்பாள் என்னும் போது ஒழுக்க விரும்பிகளான சான்றோர் பார்த்தால் எப்படி விரும்புவார்கள்? குறள் எண் 923 அதிகாரம் கல் உண்ணாமை.
2: குறள் அமுதம் கேட்டோம். இனி நிகழ்ச்சி நிரல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் என் ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் தமிழ் அமுதம். வழங்குபவர் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் பி. சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5 பகுதி. இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி

0: 2:15 திரையகானம், 2:55 வானிலை. மாலை 5:30 திரையகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரையகானம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். நந்தகோபால். 7:25 பண்ணை செய்தி.
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: சிறுதானியத்தில் என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து பிஸ்கெட் பண்ண கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் மிக்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். அதில் வந்து சத்து மாவாக குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணி தர்றது சிறுதானியத்தில், அதன்றதையும் நாங்கள் கற்றுக்கிட்டோங்க சார்.
1: மதிப்பு கூட்டல் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ. கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
3: நம்ம மண் பரிசோதனை பண்ணி இந்த மண்ணில் என்ன சத்துக்கள் குறைவாக இருக்கிறது, இல்லை என்ன பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சு நம்ம வந்து இந்த விவசாயம் பண்ணினா தொடர்ச்சியாக அதிக மகசூல் நம்ம எடுக்க முடியும்.
1: மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் குறித்து திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ். சுரேஷ் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.

இரவு 8:05, 8:30, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர், மகனே மகனே நாடகம், எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம் அவர்கள், அமைப்பு சிவமுருகையன், எஸ் ஜான்சன் ஆகியோர். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். சென்னை வானொலியின் 101.4 எஃப்எம் ரெயின்போவில் 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, பிற்பகல் 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் போஷன் அபியான் திட்டம் குறித்த தகவல்கள், தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 1:00 திரைகானம், 2:00 ரெயின்போ மெலடிஸ், 2:30 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர். உலக உடல் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு உடற்கூறியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் ஜி துர்காதேவி அவர்களுடன் நேர்முகம். 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட்பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். சென்னை வானொலியின் 100.1 மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் காலை 8:30 திரைகானம், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மலை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் டாக்டர் புலிப்பாக்க லட்சுமி பவன் அவர்கள் வழங்கும் உரை. நண்பகல் 12:00 திரைகானம், பிற்பகல் 1:10 இசை மலர், எஸ் ஆர் பத்மாவதி அவர்களின் வீண இசை, ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்த செல்வம், விடுதலை போர் வீரர் பற்றிய இலக்கிய ஏடு, மாப்போ சிவஞானம், கொடுமுனி ராஜகோபாலன், கே ராமமூர்த்தி ஆகியோர் பற்றிய தகவல்கள், தொடர்ந்து தேசபக்தி பாடல் நிகழ்ச்சி எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. எஃப்எம் கோல்டில் இன்று பிற்பகல் 3:00 திரைகானம், 4:10 தேநீர் நேரம், மாலை 5:00 அரங்கிசை, வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு, கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், ஜி வி குரு பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம். 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், ஃப்ரீடம் அவர் ப்ரைட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜே ஜெருஷா மேரி வழங்கும் முறை, மெமரபிள் ஸ்டோரிஸ் சொல்பவர் வி தேவ் ருஹான், மியூசிக்கல் டேலண்ட் என் ஸ்ரீராகவ் பாட்டு, தி மேன் ஹூ கேவ் இந்தியா விங்ஸ் டு ஸ்பேஸ், ஜி பி அபர்ணா வழங்கும் முறை ஆகியன இடம்பெறும். எஃப்எம் கோல்டில் 8:00 சன்செக் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல்,

9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம்.

சென்னை வானொலியின் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்றும் இனியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், பிற்பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் போஷன் அபியான் திட்டம் குறித்த தகவல்கள், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், 9:15 என் இனிய பொன் நிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டறிந்தீர்கள். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.

0: 195 crore rupees. The Central Board of Secondary Education CBSE has announced the Class 12 Supplementary Examination 2026 results. Students can check their result through DigiLocker results portal at the results.digilocker.gov.in. The Calcutta High Court has cancelled all other backward classes or OBCA and OBCB certificates issued under the revised rules introduced by the previous Trinamool Congress government in West Bengal. The court held that certificates issued under the earlier system have lost their validity. Those holding such certificates will now be treated as belonging to the general category. As part of the Har Ghar Tiranga campaign, in Jammu and Kashmir, the Riyasi District Administration organized a Tiranga boat rally in the river Chenab with the aim of fostering patriotic spirit among the people. The campaign is gaining momentum ahead of Independence Day, with patriotic rallies, cultural programs and a range of other activities being organized across the country. India Meteorological Department has predicted the formation of a low-pressure area over the North Bay of Bengal, leading to extremely heavy rainfall expected in Odisha and Gangetic West Bengal today. Weather Department said that heavy rainfall conditions are also likely to prevail over Karnataka, East Uttar Pradesh, Gujarat, Tamil Nadu, Karaikal, Puducherry, Andaman and Nicobar Islands, Kerala, Goa and Rajasthan for the day. The Indian fencing team collected 3 gold, 1 silver and 1 bronze medal across various senior individual events on the third day of the Commonwealth Championship at Lagos in Nigeria yesterday. With this, Team India's overall medal tally has risen to an impressive 29 medals, comprising 8 gold, 7 silver and 14 bronze. Ministry of Textiles will organize Srijan Voices from the Loom, a special gathering celebrating the women behind India's handlooms and recognizing their inspiring journeys, voices and contributions to the weaving heritage of the country. The program will be held in New Delhi today. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
2: தயக்கம் மயக்கம் என்ற இரண்டும் துணிச்சலற்ற தன்மையின் வெளிப்பாடுகள். சிறிய ஆலம் விதைக்குள் மறைந்திருக்கும் பெரிய ஆலமரத்திற்கு இணையானது துணிச்சல். ஒரு விவசாயி இருட்டில் காட்டுப்பாதையை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அங்கிருந்த ஒரு ஞானி அந்த விவசாயிக்கு உதவியாக ஒரு லாந்தர் விளக்கை கொடுத்தார். இங்கிருந்து நகரம் எத்தனை மைல் என்று கேட்டார் விவசாயி. 10 மைல்கள் என்றார் ஞானி. 10 மைல்களா? இந்த லாந்தர் விளக்கு 10 அடிக்கு கூட பாதை காட்டாதே என்று புலம்பினார் விவசாயி. புறப்பட்டு போங்கள், எல்லாம் புலப்படும் என்றார் ஞானி. அந்த விவசாயி நடக்கத் தொடங்கினார். பிறகுதான் 10 அடிக்கு 10 அடி வெளிச்சம் தந்த லாந்தர் 10 மைல் தூரத்திற்கும் வெளிச்சம் தந்து கொண்டே இருக்கும் என்ற உண்மையை உணர்ந்தார். மிக பெரிய கட்டடம் ஒரு சிறிய செங்கல்லில்தான் தொடங்குகிறது. நாம் எதிர்கொள்ளப் போவது எதுவாகவும் இருக்கட்டும், மனத்தில் கலக்கமும் வேண்டாம், மயக்கமும் வேண்டாம். அரிய பிரச்சனைக்குரிய தீர்வு சிறிய அணுகுமுறையில்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை உற்று நோக்குங்கள். துணிச்சல், திட்டமிடல், விடாமுயற்சி, கடின உழைப்பு, இறைபக்தி முதலிய படிகளில்தான் அவர்கள் ஏறி ஏற்றம் கண்டிருப்பார்கள். அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்காக புறப்பட்டு போகவில்லை. பல ஆண்டுகள் முயற்சிக்கு பிறகு அரசர் ஒருவர் கொடுத்த கப்பலில் புறப்பட்டார். மேற்கே நிலப்பரப்பு ஒன்று உண்டு என்ற உள்ளுணர்வு கொலம்பஸை உந்தி தள்ளியது. தமது சகாக்களுடன் மேற்கு நோக்கி கடற்பயணம் மேற்கொண்டார். துணிச்சலான அவருடைய முயற்சியால் பல தடைகளை தாண்டினார். கடைசியில் உணவு கையிருப்பும் தீர்ந்தது. ஊரில் மனைவி மக்களுடன் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம், எங்களை கூட்டி வந்து நடுக்கடலில் தள்ளிவிட்டீரே என்று எல்லாரும் கொலம்பஸை திட்டி தீர்த்தனர். இருந்தாலும் துணிவே துணை என்றிருந்தார் கொலம்பஸ். மறுநாள் காலை விடிந்தபோது நீர்க்காகங்கள் சில பறப்பதை பார்த்தார். சற்று நேர பயணத்தில்

0: மைலுக்கு பின் தொலைவில் மரங்கள் நிறைந்த ஒரு நிலப்பரப்பு தென்பட்டது. அது ஒரு தீவு என்றுதான் கொலம்பஸ் முதலில் நினைத்தார். இறங்கி நடந்தபோது அங்கே வாழ்பவர்கள் செவ்விந்தியர்கள் என அறிந்தார். துணிச்சலும் அபாயத்தை எதிர்கொள்ளும் ஆற்றலும் விடாமுயற்சியும் இல்லாமல் இருந்திருந்தால் கொலம்பஸ் உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்க முடியாது. சாதகங்களை பாதகங்களாக ஆக்குபவர்கள் சாதாரண மனிதர்கள், பாதகங்களை சாதகங்களாக மாற்றுபவர்கள் துணிச்சல்காரர்கள், உலக வரலாற்றில் உலா வருபவர்கள். அழகான பூந்தோட்டத்தில் பட்டுப்பூச்சி கூடு ஒன்று இருந்தது. அந்த கூட்டில் சிறு துவாரம். கூட்டின் உள்ளே இருந்த புழு வெளியே வர தன் துணிச்சலை காட்டியது. கூட்டை விட்டு வெளியேறி அழகான வண்ணத்து பூச்சியாக உருமாறி சிறகடித்து பறந்தது. பட்டாம் பூச்சி தன் உடலை வருத்தித்தான் பூச்சிக்கூட்டிலிருந்து வெளிவர வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. துணிச்சலுடன் கூட்டை விட்டு பட்டாம்பூச்சி வெளியேறியதால் அதன் உடல் பகுதியில் இருக்கும் திரவங்கள் இறக்கைகளில் பாய்கின்றன. இதனால் சிறகுகள் விரிகின்றன, பறக்கும் வலிமையை பெறுகின்றன. வேதனைகளை அனுபவித்தால்தான் புழு வடிவத்தில் இருந்து பட்டாம்பூச்சியாக மாற முடியும். கூட்டில் இருந்து சிறகடித்து ஆனந்தமாக பறக்க முடியும். துணிச்சல் இருந்தால்தான் வாழ்வில் வெற்றி பாய்ச்சல் இருக்கும். எண்ணி துணிக கருமம் என்ற வள்ளுவத்தை எப்போதும் நினைவில் கொண்டால் என்றும் வெற்றிதான், எப்போதும் மகிழ்ச்சிதான்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 6:15. இசையால் இறைவனை வணங்கும் நேரம் இது. வழங்குகிறோம் வழிபாடு நிகழ்ச்சியின் முதலில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 28 நாள் வியாழக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றாங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர்க்கட்டுதல் அவசியம். கோணவிடார் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவிடாரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு. புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காசோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகேட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்பு

0: துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேளாண் ஆலோசனைகள். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரிய இலைக்கறிகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பின் தாக்கம் தென்பட்டால் தயாமித்தாக்சின் 40 கிராம் அல்லது அசடிராக்டின் 400 கிராம் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி அல்லது காட்டாஃப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடர்மா கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன் டாசிம் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யுங்கள் அல்லது ட்ரைகோடர்மா விருடி 4 கிராம் அல்லது பேசல்ல சப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினல்லைட் ஒட்டுண்ணிகள், பொறி வண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் வடிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்திரல் 2 மில்லி சேர்த்து பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: சிறுதானியத்தில் என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து பிஸ்கெட் பண்ண கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் மிக்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். அதில் வந்து சத்து மாவாக குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணி தர்றது சிறுதானியத்தில் அதன்றதையும் நாங்கள் கற்றுக்கிட்டோங்க சார்.
0: மதிப்பு கூட்டல் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
2: நம்ம மண் பரிசோதனை பண்ணி இந்த மண்ணில் என்ன சத்துக்கள் குறைவாக இருக்கிறது, இல்லை என்ன பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சு நம்ம வந்து இந்த விவசாயம் பண்ணினா தொடர்ச்சியாக அதிக மகசூல் நம்ம எடுக்க முடியும்.
0: மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் குறித்து திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. உங்கள் முருங்கைக்காயில் காயை தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காயை தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காசோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயறு.

0: கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவன சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டை பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் 0422, இது இணைப்பு எண், 6611232, 6611432. மீண்டும் தொலைபேசி எண் 6611232, 6611432. இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in, seedunit@tnau.ac.in. இந்த முகவரியை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: நேரம் 6:45. ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாநிலத்தில் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கரூர் திண்டுக்கல் மற்றும் திருச்சி கரூர் இடையே இரட்டை ரயில் பாதை திட்டங்களுக்கான ஆய்வுகள் நிறைவு பெற்று திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஈரோடு கரூர் இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு அண்மையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், காட்பாடி வேலூர் விழுப்புரம் இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கான கள ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரக்கோணம் காட்பாடி ஈரோடு இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைப்பதற்கான இறுதி ஆய்வுகள் நிறைவடைந்து திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின்

கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவுச் சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் பல்வேறு திட்டங்களின் மூலம் 7

0: தேதி முதல் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் விற்பனைக்கு தயாராக உள்ள 854 வணிக கடைகளுக்கு மின் ஏலத்திற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 25ஆம் தேதி முதல் பதிவேற்றம் செய்யலாம் என்றும் மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கடன் பெற்று சிறுதானியங்கள், உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருவதாக தேனியைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என்னோட பேர் வந்து வெங்கடேஷ் குன்றக். நான் வந்து சுக்காங்கல்பட்டி தேனி மாவட்டம் கேவிகேல ஒரு ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கீமை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உணவு சார்ந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அவங்க கைடன்ஸில் எனக்கு வந்து பிஎம்இஜிபி லோனை பற்றி தெரிய வந்தது. அப்ளை பண்ணேன் லோனுக்கு. ஸோ எனக்கு வந்து 10 லட்ச ரூபா லோனை வந்து சாங்ஷன் ஆச்சு. சிறுதானியங்கள் வச்சுட்டு ஹெல்தி ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், மால்ட்ஸு, ஹெல்தி லட்டுஸு, நம்ம வீட்டு முறைப்படி சுத்தமான ஆரோக்கியமாக நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள் தொழில் தொடங்குறதுக்கு பிஎம்இஜிபி, பிஎம்எஃப்எம்இ போன்ற அந்த லோன் எல்லாமே வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஸோ இதன் மூலம் நாங்களும் சரி, இங்கே கிராமப்புற மக்கள் அவங்களுக்கும் சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்க முடியுது.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்புறம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவின் 7ஆம் நாளான நேற்று ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் காட்சியளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் 108 வைணவ ஸ்தலங்களில் முக்கியமான ஒன்றாகும். இங்கு ஆண்டுதோறும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்பூரம் நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் ஆடிப்பூர திருவிழா புகழ் பெற்றதாகும். கடந்த 6ஆம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கிய இத்திருவிழாவின் ஒவ்வொரு நாள் இரவும் ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் விழாவின் 7ஆம் திருநாளான நேற்றிரவு ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் கோவிலில் இருந்து புறப்பட்டு மாட வீதியில் வழியாக கிருஷ்ணன் கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் இரவு நேரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் இருக்க அவளது மடியில் ரங்கமன்னார் சயன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை காலை 8:45 நடைபெறவுள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தாக்கமலக்கண்ணன்.
0: தமிழகத்தில் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் நோவோரோசியஸ்க் துறைமுகத்தின் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 முக்கிய தானிய ஏற்றுமதி முனையங்கள் சேதமடைந்தது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் நோய் தொற்றால் இதுவரை 2000 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு முகாமை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. CBSE 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் ஊராட்சியில் மத்திய பட்டு வாரியம் சார்பில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 316 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திருமதி சரண்யா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டம் நாயக்கனூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 112 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னையில் வெள்ளிவாக்கம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட 94 மற்றும் 95வது வட்டங்களில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில்

0: விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக்கணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக்கணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேரம் 6:55 10:00.

0: சூழல் அறிவோம்.
1: பாக்தாக் நகரில் இதுவரை யாரும் பார்த்திடாத வகையில் ஒரு ஷாப்பிங் மால் திறந்தவெளி உயிரியல் பூங்காவாக மாறியது. அந்நகரில் முதல் முறையாக பாம்புகள் மற்றும் பூச்சிகளின் திருவிழா நடத்தப்பட்டது. அதில் பாம்புகள், பல்லிகள் மற்றும் அரிய வகை பூச்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இம்முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த உயிரினங்கள் எந்த மாதிரியான சூழல் சவால்களை சந்தித்து வருகின்றன என்பதையும், மக்களுக்கு அதில் எத்தனை பங்கு இருக்கிறது என்பதையும் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துக் கூறினர். ஊர்வன போன்ற உயிரினங்கள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாணவர்கள் குழு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். ஊர்வன உயிரினங்கள் குறித்து மக்களுக்கு பெரிய புரிதல் இல்லாத காரணத்தினால் அவற்றிற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அவர்கள் உணர்வதில்லை என்று அந்த மாணவர்கள் தெரிவித்தனர். இன்று மாறி வரும் பருவநிலையினால் இதுபோன்ற உயிரினங்கள் பெரும் அவதிக்கு ஆளாவதாக அவர்கள் தெரிவித்தனர். அங்கு வந்திருந்த மக்களுக்கும் அந்த உயிரினங்களை தொட்டு பார்க்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. அங்கு வந்திருந்த குழந்தைகளுக்கு அந்த பிராணிகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இதன் மூலமாக அவர்களுக்கும் பெருமளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சூழல் பிரச்சினைகள் மனிதர்களை மட்டுமல்ல எண்ணற்ற உயிரினங்களுக்கும் பெரும் துயரை தருவதாக கூறி இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்தோரிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினர்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல் காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

செல்சியும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலய 820 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 7 மணி. புத்தம் புது காலை புலரும் வேளை இது. அவரவர் எண்ணத்தை பொறுத்தே அவர்களின் செயல்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. அவரவர் எண்ணத்தை பொறுத்தே அவர்களின் செயல்கள் தீர்மானிக்கப்படுகின்றன என்கிறார் திருமூலர். இனிய பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம்.

0: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
1: குகன் வேடர் குலத்தை சார்ந்தவன். புறத்தில் எண்ணெய் உண்ட இருள் புரை மேனியனாகவும், நச்சு அராவின் நடுக்குறு நோக்கினனாகவும், வில் வாள் முதலிய ஆயுதங்களை ஏந்தியவனாகவும் உள்ள குகன் அகத்தில் அன்பின் உருவமாக தாயின் நல்லானாக காணப்படுகின்றான். குகன் ராமனை காண வருகின்ற பொழுது தேனையும் மீனையும் கொண்டு வருகின்றான். முதலில் இலக்குவனை காண்கின்றான். இலக்குவன் குகனிடம் நீ யார் என்று கேட்கின்றான். சீற்றம் இன்றியும் தீ எழ நோக்குகின்ற வேடர் குலத்தில் தோன்றிய குகன் இலக்குவனையே ராமன் என எண்ணி, தேவா, நின் கழல் சேவிக்க வந்த நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்று மிகவும் பணிவுடன் கூறுகின்றான். ராமனை காண விரும்பும் தன் விருப்பத்தையும் கூறுகின்றான். அப்பொழுது இலக்குவனுக்கு அழுக்கு நிறைந்த குகனின் புறத்தோற்றம் பெரிதாக தெரியவில்லை. அன்பு நிறைந்த அவன் அகத்தோற்றமே பெரிதாக தெரிந்தது. இலக்குவன் குகனின் விருப்பத்தை ராமனிடம் சென்று கூறுகின்றான். பின்னர் குகன் ராமனை காண வருகின்றான். நாகரிகமும் கல்வி அறிவும் இல்லாத, வில்லையும் அம்பையும் ஏந்திய வேடர் குலத்தவனாகிய குகனுக்கு எங்கிருந்துதான் நாகரிகமும் பணிவும் வந்ததோ தெரியவில்லை. ராமனை பார்த்தவுடன் தன் கையில் உள்ள ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு ராமன் முன்பு மிகவும் பணிந்து நிற்கின்றான். தான் கொண்டு வந்த மீனையும் தேனையும் ராமனுக்கு சமர்ப்பிக்கின்றான். ராமனுடனேயே தான் இருக்க விரும்புவதாக மிகவும் பணிந்து கூறுகின்றான். குகனின் எல்லையற்ற அன்பினை உணர்ந்து கொண்ட ராமன் குகனிடம், ஆண் புகழ் பரதன் இளவள் நின் இளவள், அறிவை காதலி உனது அண்ணி, தான் புகழ் தம்பி உன்னுடன் ஐவர் ஆயினேம் என்று கூறுகின்றான். ராமனின் கண்களுக்கு குகனின் அக அழகு மட்டுமே தெரிந்தது. ராமன் சாதி மத இன வேறுபாடு பார்க்காமல் ஒரு சாதாரண வேடனை தன்னுடைய தம்பியாக ஏற்பதன் மூலம் தான் கோசல நாட்டினுடைய அரச வாரிசு என்ற நிலையை தாண்டுகின்றான். நீதிபதி மூமு இஸ்மாயில் அவர்கள், ராமன் மனிதர்களை பிறப்பால் எடை போடாமல் அன்பால் மட்டுமே எடை போடும் உன்னத நீதிபதி என்று குறிப்பிடுவது நோக்கத்தக்க ஒன்றாகும். ராமனிடம் அன்பு பூண்டவர்களை பார்க்கும் பொழுது அனுமன் சேவகனாக தொண்டு செய்தவன், வீடணன் சரணாகதி நிலையை பெற்றவன், சுக்ரீவன் நண்பனாக நட்பு பூண்டவன். ஆனால் குகன் மட்டுமே என் உயிர் அணையாய் நீ என்னும் சொல் அமிர்தத்தை வரமாகப் பெற்றவன். மொத்தத்தில் குகனின் அன்பு ஒரு வேடனின் அன்பு அல்ல, மனித அன்பின் உச்சம் என்று சொன்னால் அது மிகையாகாது.
0: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி, உடையாள் தளபதி குயிலி உரை சித்திரம், தொடர்ந்து எது சுதந்திரம் கலந்துரையாடல். பங்கேற்பவர்கள் இ. வாசுகி, புவனேஸ்வரி ஆகியோர். இன்று பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் இரவு 9:30 நாடக மலர், மகனே மகனே நாடகம் இடம்பெறும். எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம் அவர்கள், அமைப்பு சிவமுருகையன், எஸ். ஜான்சன் ஆகியோர். எமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். நேரம் 7:14:55. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இச்சட்ட திருத்த மசோதாவை முன்மொழிந்தார். நாட்டின் சுரங்கத்துறையை மேலும் பயனுள்ளதாகவும் முதலீட்டுக்கு உகந்ததாகவும் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் மாற்றுவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. முன்னதாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்ட இம்மசோதாவிற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இம்மசோதா மூலம் அரசியல் சாசனத்தின் முதலாவது பட்டியலில் கேரளா என்ற பெயருக்கு மாற்றாக கேரளம் என்று பெயர் மாற்றம் செய்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. இம்மசோதா குறித்து விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், கேரளா என்ற பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்து கேரள சட்டப்பேரவையில் 2024 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மலையாளத்தில் அம்மாநிலத்தின் பெயர் கேரளம் என்றும் ஆனால் அரசியல் சாசனத்தில் கேரளா என்று இடம்பெற்றுள்ளதால் இந்த பெயர் மாற்றம் குறித்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக திரு நித்யானந்த ராய் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 தொலைவிற்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவுச் சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். தேசிய கல்வி உதவி திட்டத்தை நடப்பு கல்வியாண்டு முதல் அடுத்த 5 நீட்டிப்பது குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வித்துறை உயரதிகாரிகளுடன் விவாதித்தார். நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியின் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்தை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து இருவரும் விவாதித்தனர். இருநாட்டு கடற்படை இடையே பயிற்சி பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள், திறன் மேம்பாட்டு முயற்சிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் கடற்படை தெரிவித்துள்ளது. மொரீஷியஸ் காவல்துறை மற்றும் கடலோர காவற்படைக்கு இந்திய கடற்படையின் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்று அட்மிரல் சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரிடம் உறுதியளித்ததாகவும் கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கடற்படை மற்றும் விமானப்படையின் இசை நிகழ்ச்சி கேரளாவில் இன்று நடைபெறுகிறது. திருவனந்தபுரம், கண்ணூர், கொச்சி ஆகிய இடங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இசை மூலம் தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு இது நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த இசை நிகழ்ச்சிகள் இன்று மாலை 6 மணிக்கு தொடங்கும் என்று அவர் மேலும் கூறுகிறார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் www.results.digilocker.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். இப்பிரச்சாரம் அக்டோபர் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாட்டின் பாதுகாப்பான 15 மாவட்டங்கள் பட்டியலில் ஹரியானாவின் குருக்ஷேத்ரா மற்றும் கைத்தல் மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். HIV தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையை உரிய விழிப்புணர்வு, சரியான தகவல் ஆகியவற்றின் மூலம் மட்டுமே மேற்கொள்ள முடியும் என்று ஹரியானா முதலமைச்சர் கூறினார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுகிறது. மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் ஒன் செயலியில் 4.76 லட்சத்திற்கும் அதிகமான பதிவிறக்கங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இதுகுறித்து பலூச்சிஸ்தான் குடியரசு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தான் ராணுவமும் விமானப்படையும் இணைந்து சூரப் மாவட்டத்தின் குத்தர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குண்டு வீசியதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் உயிரிழப்புகளும் பொதுமக்களின் சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்ள மக்களும் அதிகாரிகளும் தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து பலூச்சிஸ்தான் மக்களின் உயிர்களையும் அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்க சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என்று பலூச்சிஸ்தான் குடியரசு குழு கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. கர்நாடகா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத், கேரளம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் பொலிவியாவின் ஏரியாஸ் ஜெபாலிஸ் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. உலக அலைச்சறுக்கு போட்டி தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நேற்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மதியில 720 கிலோஹெர்ட்ஸில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை. நிகழ்ச்சியில் இனி
1: ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து மருத்துவர் நரம்பியல் நிபுணர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: ஒரு ஃபிட்ஸ் இருக்குன்னா ஒரு தடவை தான் ரெண்டு தடவை தான் வந்தது, அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் போட்டு 2 வருஷம் 3 வருஷம் வரலைன்னா அவங்களுக்கு மெடிசின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி டேப்பர் பண்ணி நிறுத்த வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அது யார் யாருக்கு நிறுத்தலான்னா அவங்க மூளையில் டேமேஜ் இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு காரணத்தினால ஃபிட்ஸ் வந்திருக்கணும், ப்ளஸ் ஃபிட்ஸ் ஒரு தடவை ரெண்டு தடவை வந்ததுக்கப்புறம் மருந்துகளில் கேட்டுருந்துருக்கணும், நம்ம கொடுக்குற மெடிசின்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் ஆகியிருந்து அவங்க நார்மலாக வாழ்கிறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, மூளை நல்லாயிருக்கு, எம்ஆர்ஐ நல்லாயிருக்கு, மெடிசின்ஸ் போட்டால் கேட்குதுன்னா 2 வருஷம் ஃபிட்ஸ் வரலைன்னா மாத்திரையாக கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு டேப்பர் பண்ணலாம். ஒரு 70% மக்களுக்கு 2-3 வருஷம் ஃபிட்ஸ் வரலைன்னா மருந்துகளை கம்மி பண்ணி நிறுத்த நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெரி ரேர்லி கம்மி பண்ணும் போது உடனே வராது, அடுத்த நாளே வராது, ஒரு 6 மாசத்துல திருப்பி வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி மக்களுக்கு மெடிசின்ஸ் கொஞ்சம் லாங் டேர்ம் போகும், 4 வருஷம் 5 வருஷம். பட் பிரச்சனை எங்கன்னா மருந்துகள் கண்டிப்பாக 2 வருஷம் போகணும்னு நம்ம சொன்னாலும் மக்கள் 2 வருஷம் போடுறது கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4 மாதம் கழித்து அவங்க மறந்துடுவாங்க, நோயை மறந்துடுவாங்க, விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா 2வது தடவை வரும், அப்புறம் ஒரு 2 மாதம் போடுவாங்க, அப்புறம் 3வது தடவை வரும். இப்படி 3 தடவை 4 தடவை வந்து மெடிசின்ஸ் நிறுத்தி நிறுத்தி வந்ததுன்னா அவங்களால வந்து ஈஸியாக மெடிசினை டேப்பர் பண்ண முடியாது, அவங்களுக்கு தான் கடைசி வரைக்கும் மெடிசின்ஸ் இழுத்துட்டே போயிட்டுருக்கும். ஸோ ஒரு நோயை 2 வருஷத்தில் குணப்படுத்துறதும் ஒரு நோயை 10-15 வருஷம் இழுக்கிறதும் பேஷண்ட் கையில் தான். ஸோ மூளையில் எந்த ஒரு காரணத்தினாலையும் மூளையில் பாதிப்பு ஏற்படுது, அது வந்து பிறக்கும் போது ஆக்சிஜன் போகலை குழந்தைக்கு, பிறக்கும் போது இப்போ ஏதாவது பர்த் டிஃபெக்ட் வருது, அதாவது சிசேரியன் டைம்லேயோ இல்லை ஏதாவது ஆயுதம் போட்டு எடுக்கும் போது மூளையில் ஏதாவது டேமேஜ் இருக்குது, பிறக்கிற குழந்தை ஆக்டிவாக இல்லை, உடனே அழலை, அங்கேருந்து ஆரம்பித்து இறக்குற வரைக்கும் மூளையில் இன்ஃபெக்ஷன், அடிபடுறது, ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறது, சுகர்னால, பிபினால், மகப்பேறு டைமில் வரனால, ரேண்டமாக வர்ற இப்போ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா, கோவிட், அது எல்லா காரணிகள்னாலையும் மயக்கம் ஆகிறாங்க, கை கால் வெட்டி இழுக்குது அப்படின்னா ஆபத்துகள் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பயப்பட தேவையில்லை, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இப்போ நிறையா இருக்குது. ட்ரீட்மெண்ட்னு எடுத்துகிட்டிங்கன்னா டயக்னோசிஸே ஏலியராக இருக்குது. ஸோ அது முதல்ல என்ன இருக்குங்கிறது அவங்க டயக்னோசிஸ்க்கே வர மாட்டேங்கிறாங்க. ஸோ ஏர்லி டயக்னோசிஸ், ஏர்லி ட்ரீட்மெண்ட், குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஒன்றும் பாதிப்பெல்லாம் ஒன்று இருக்குது. ஸ்டேட்டஸ் எப்பிலெப்டிக்கஸ்னு ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக தெரியணும். ஸ்டேட்டஸ்னால் கண்டினியூஸாக ஆன்கோயிங்காக ஒரு நோய் இருக்கிறது ஸ்டேட்டஸ். எப்பிலப்சி எப்பிலெப்டிக்கஸ் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னது ஒரு ஒரு நோயினா ஆரம்பித்து நிற்கிறதுக்கு 2-3 நிமிஷம் அவங்க ஃபுல்லாக தெளிஞ்சு 5 நிமிஷத்தில் வெளியே வந்து எந்திரிச்சு வந்துடுவாங்க. அவங்களுக்கு 10-15 நிமிஷத்தில் ஃபிட்ஸ் வந்த அறிகுறியே இருக்காது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஃபிட்ஸ் ஆரம்பித்து 15-20 நிமிஷம் அரை மணி நேரம் ஆனாலும் நிற்காது, கண்டினியூஸாக வெட்டி வெட்டி இழுத்துகிட்டே இருப்பாங்க, அதுதான் ஆபத்து. ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, இன்ஜெக்ஷன் கொடுக்கல, ஹாஸ்பிட்டல் போகலைன்னா கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்து. ஸோ ஸ்டேட்டஸ் எப்பிலெப்டிகஸ்னா கிளஸ்டராக, அதாவது அடிக்கடி ஃபிட்ஸ் வர்றது, நடுவில் அவங்க கான்சியஸாகவே இல்லை, அதாவது காலையிலேருந்து ஆரம்பித்து மத்தியானத்துக்குள்ளே ஒரு 7-8 ஃபிட்ஸ் வருது, அந்த 7-8 ஃபிட்ஸுக்கு நடுவில் அவங்க எந்திரிச்சு நார்மலாகவே இல்லைன்னா அதுவும் ஸ்டேட்டஸ் தான். ரெண்டாவது ஃபிட்ஸ் ஆரம்பித்து கண்டினியூஸாக வெட்டி இழுத்துக்கிட்டே இருக்குனாலும் அது ஸ்டேட்டஸ் தான். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இமீடியட்டாக மெடிக்கல் கேர் இருக்கணும், இல்லைன்னா மூளை டேமேஜ் ஆயிரும், உயிருக்கே ஆபத்து தான். ஸோ கண்டினியூஸாக ஃபிட்ஸ் அடிச்சதுன்னா மூளை இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு.
1: இதுவரை வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
0: சென்னை வானொலியின் 101.4 FM ரெயின்போவில் இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர். உலக உடல் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு உடற்கூறியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் ஜி துர்காதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சென்னை FM ரெயின்போவில். ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு ராஜா இருந்தார், நாடு பூராவும் நிறைய மரங்களை நட்டு வளர்க்கணுங்கிறது அவரோட ஆசை, தானே அதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு நினைச்சார். அரண்மனையை சுற்றி மரங்களை நட்டு வளர்த்து

0: இதை பார்த்துட்டு ஜனங்களும் அவங்கவுங்க வீட்டை சுற்றி மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தாங்க. கொஞ்ச காலத்தில் ஊர் பூரா பசுமையாக மாறிச்சு, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல போகிற கதை வேறு. அதாவது அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையை சுற்றி இருக்கிற விதவிதமான மரங்களை எல்லாம் போய் பார்த்தார். எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் விசாரித்தாராம். எந்த மரமும் சந்தோஷமாக இருக்கிறதா தெரியல. அது அதுக்கும் மனசில் ஒரு குறை. முதல்ல ஆலமரத்துக்கிட்ட போனார். அது சொல்லிச்சு, மன்னா நான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கிறேன், அடர்த்தியாக இருக்கிறேன், கிளையெல்லாம் நாலு பக்கமும் நல்லா படர்ந்து தான் இருக்குது, இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா தெரியல எனக்கு. என்னுடைய பழம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, என் கண்ணுக்கு சரியாக புலப்பட மாட்டேங்குது. நான் இருக்கிற சைஸுக்கு என்னுடைய கிளையில் இருக்கிற பழம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கணும், அது இத்தினூண்டு இருக்கிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது. இப்படி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஒரு நல்ல புயல் வந்ததுன்னா பேசாமல் சாஞ்சு விடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு புலம்புது ஆலமரம். சரி இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு ராஜா அடுத்தபடியாக ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போனார். அதுவும் புலம்ப ஆரம்பிச்சுட்டுது. நான் கூட பெரிய மரம்தான், இல்லை இலையெல்லாம் அழகாக தான் இருக்குது, பழம் அழகாக இருக்குது, இருந்தாலும் உள்ள விஷயம் இல்லையே, அத்தி பழத்தை புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்தை அப்படின்னு பழமொழியே உண்டாயிட்டுதே, இப்படி ஒரு கெட்ட பேரோடு நான் இருக்கணுமா அப்படின்னு புலம்புது அது. சரி இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக வேப்ப மரத்துக்கிட்ட போனார். அது தன்னுடைய வேதனையை வெளியிட்டது. எனக்கு எவ்வளவோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க, இருந்தாலும் என்ன பிரயோஜனம், என்னுடைய பழத்தை மனிதர்கள் யாரும் விரும்பி சாப்பிட்றது இல்லையே அப்படின்னுது. ராஜா அடுத்தாப்பில் இருந்த ஒரு பனை மரத்துக்கிட்ட போனார். நான் நல்லா உயரமாக தான் வளர்ந்துருக்கிறேன், மற்ற மரங்கள்லாம் என்னை வந்து அண்ணாந்து தான் பார்க்கணும், இருந்தாலும் என்கிட்ட நிழலுக்காக யாரும் வந்து ஒதுங்கிறது இல்லையே அப்படின்னுது. என்ன இது, எல்லா மரமும் இப்படி திருப்தி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ராஜா அடுத்தபடியாக அங்கே இருந்த ஒரு பைன் மரத்துக்கிட்ட போனார். அழகாக உயரமாக பசுமையாக தான் இருந்தது, ஆனால் பழமோ பூவோ கிடையாது. அதை நினச்சி அது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓக் மரம் அது ஒன்று நின்றுட்டு இருந்தது. அது என்ன சொல்லிச்சுன்னா, இலையுதிர் காலத்தில் என் மேலே இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்து போடுது, முடி கொட்டின மனிதர்கள் மாதிரி மொட்டையாக நான் நிற்க வேண்டியிருக்குது, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டது. சரி புளிய மரம் என்ன சொல்லுது பார்ப்போம்னு அதுக்கிட்ட போனால், என்னுடைய நிழலில் யாருமே தங்க மாட்டாங்க, உடம்புக்கு சூடுன்னு ஒதுங்கி போயிடுவாங்க, அடிமரத்தை பார்த்திங்கன்னா பட்டையெல்லாம் உறிஞ்சி பார்க்குறதுக்கே கேவலமாக இருப்பேன் அப்படின்னு தான் அது. முருங்கை மரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா, என்னுடைய இலை காயெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சத்து கொடுக்கறது வாஸ்தவம்தான், ஆனால் என் உடம்புல சத்தே கிடையாது, கொஞ்சம் வேகமாக காற்று அடிச்சதுன்னா முறிஞ்சி விழுந்துடுறேன், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டது. ராஜா யோசனை பண்ணார், என்ன இது, மரங்கள் வந்து பூமியின் வரங்கள்னு சொல்கிறோம், மழை பெய்யறதுக்கு அதுதான் காரணம், பூமி செழிப்பாக இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம், வீடு கட்டுறதுக்கு மரம், நாற்காலி செய்ய உபயோகப்படுத்துறதுக்கும் அதுதான் உபயோகப்படுது, மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரங்களையும் கொடுக்குது, இப்படிலாம் இருந்தும் எல்லா மரமும் நிம்மதி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சார். அப்போது அங்கே இருந்த ஒரு மகிழ மரம் அவர் கண்ணில் பட்டுது. அந்த மரம் மட்டும் கொஞ்சம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே ராஜா அதுக்கிட்ட போனார். உனக்கு மனசில் எதுவும் குறை இல்லையான்னு கேட்டார். இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு அந்த மகிழ மரம். அப்படியான்னு ஆச்சரியமாக கேட்டார் ராஜா. ஆமாம் மன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு முருங்கை மரத்தையோ வேப்ப மரத்தையோ கூட நட்டிருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல நடுறதுக்கு என்ன தேர்ந்தெடுத்துருக்குறீங்க, அதுவே எனக்கு பெருமை, அதுவே எனக்கு திருப்தி அப்படின்னு தான் மகிழ மரம். மகிழ மரம் சாதாரணமாக தான் இருக்கும், இளம் மஞ்சள் நிறத்தில் பூக்கள், அது காய்ந்தும் மனம் வீசும். மகிழ மரம் மாதிரி மன திருப்தியோடு வாழறதுக்கு நாம் கற்றுக்கணுமா. நாம் இந்த உலகத்தில் ஒரு நாயாவோ நரியாவோ கூட பிறந்திருக்கலாம், மனுஷனாக பிறந்திருக்கிறோம், அதுவே பெருமை தானே. இந்த நிறைவு தான் மகிழ்ச்சியின் ரகசியம். ஒரு பையன் அப்பா கிட்ட போய், அப்பா நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்தது என்னோடய அதிர்ஷ்டம் நானா. ஏண்டா அப்படி சொல்கிறேன்னு இருக்கார் அப்பா. நீங்கள் ஒரு கரடியாக பிறந்திருந்தா இந்நேரம் நானும் ஒரு கரடி குட்டியாக தானே இருந்திருப்பேன் அப்படின்னு நானா பையன்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நேரம் 7:34 20 நொடி.

0: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
1: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: ஈசன் படத்திற்காக பத்மநாபன் பாடிய பாடல் ஒலித்தது. புத்தம்புது காலையில் இனி செல்வோம்.
1: நகர்வலம்.
2: வெப்பச்சலனம்.
3: பகலெல்லாம் நல்ல வெயில் காயுது, ஆனா நைட்ல திடீர்னு மழை பெய்யுது. காலையில பயங்கரமா வெயில் அடிக்குது, சாயந்தரம் பயங்கர மழை என்பது கடந்த சில நாட்களாக சென்னை வாசிகளின் அனுபவமாக இருக்கிறது. இந்த மழைக்கான காரணங்கள், இம்மழையின் விளைவுகள், இப்படி மழை பொழியும் போது நாம் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் பற்றி தான் இன்றைய நகர்வலம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான மாதங்கள் தென்மேற்கு பருவமழை காலமாகும். இந்த பருவத்தில் தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக வட தமிழ்நாட்டுக்கும் சேலம், ஈரோடு போன்ற உள் மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பருவக்காற்றால் நேரடியாக மழை பொழியாது, வெப்பச்சலனத்தால் மழை பொழியும். வானிலை ஆர்வலர்களால் KTCC என அறியப்படும் நமது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு பகுதிகளில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் பொழியும் மழைக்கு வெப்பச்சலன மழை என்று பெயர். வெப்பச்சலனம் என்பதை எளிமையாக சொன்னால், தண்ணீரை பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வைத்து சூடாக்கும் போது நீரும் நீராவியும் மேலும் கீழுமாக உருள்வதை காணலாம். இப்படி திரவங்களும் வாயுக்களும் சூடாகும் போது வெப்பத்தின் மூலத்துக்கு அருகில் இருக்கும் திரவ வாயு மூலக்கூறுகள் இழகுகின்றன. இதனால் திரவ வாயுவின் அடர்த்தி குறைகிறது. இப்படி அடர்த்தி குறைந்த சூடான திரவ வாயு மேல் நோக்கி செல்லும். மேலே இருக்கும் குளிர்ந்த திரவம் அல்லது வாயு கீழ் நோக்கி வரும். வெப்பநிலையால் உருவாகும் அடர்த்தி மாறுபாட்டால் இப்படி மூலக்கூறுகள் சலனம் அடைவது வெப்பச்சலனம் ஆகும். ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலத்தில் நிலம் சூடாவதால் நிலத்தின் அருகில் உள்ள தரைக்காற்றின் வெப்பநிலை அதிகரிக்கிறது. இந்த காற்று லேசாகி மேலே உயரும். மேலிருக்கும் குளிர்ந்த காற்று கீழ் நோக்கி வர முயலும். இந்த காற்றோட்டம் மற்றும் அழுத்த மாறுபாட்டால் சூடான காற்று மேலும் உயர்ந்து குளிரும். குளிர்ந்து மேகமாகி கீழிருந்து வரும் சூடான காற்றால் மேலும் உயர்ந்து குளிர்ந்து நீர்த்துளிகளாக மாறும், மழையாக பொழியும். இத்துளிகள் குளிர்ச்சியான வளிமண்டல உச்ச அடுக்கிலிருந்து வருவதால் மழை துளிகள் மிகவும் குளுமையாக இருக்கும். இதனாலேயே வெப்பச்சலன மழையால் சுற்றுப்புற வெப்பம் சட்டென குறைகிறது. நாளின் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க காற்றின் வெப்பச்சலனமும் மேலடுக்கு சுழற்சியும் அதிகரிக்கும், மழையின் அளவும் அதிகமாகும். இந்த வெப்பச்சலன மழையின் போது இடிமின்னல் அதிகமாக இருக்க காரணம் வளிமண்டலத்தின் மேலடுக்கிலும் சுழற்சி அதிகமாக இருக்கும். இதனால் மேகங்கள் காற்றோடு உரசி அயனியாக்கம் பெற்று மின்சார வேறுபாடு உருவாகி மின்னல்கள் உருவாகும். மேகங்கள் வேகமாக நகர்வதால் ஓரிடத்தில் மழை அதிகமாக பொழியும், ஓரிரு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கும் இடத்தில் மழையே இருக்காது. வெப்பச்சலன மழையால் சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் வெப்பநிலை நன்றாக குறைந்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் 39 டிகிரி செல்சியஸ் வரை நிலவிய அதிகபட்ச வெப்பநிலை 6 டிகிரி செல்சியஸ் குறைந்து இந்த வாரம் 33 டிகிரி செல்சியஸாக நிலவியது. ஜூலை மத்தியில் 32 டிகிரி செல்சியஸாக நிலவிய குறைந்தபட்ச வெப்பநிலை இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை சென்னையின் சில இடங்களில் 7 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து 25 டிகிரி செல்சியஸாக இருந்தது. மனிதர்களுக்கு உருவாகும் வெப்பத்தாக்குதல் எனும் ஹீட் ஸ்ட்ரோக் வருவதிலிருந்து இம்மழை காக்கிறது. ஆடு மாடு போன்ற விலங்குகளுக்கு நீர் ஆதாரமாக விளங்குகிறது. செடிகொடிகளும் மரங்களும் வெம்மையால் பட்டு போவதிலிருந்து வெப்பச்சலன மழை காக்கிறது. மின்னல்கள் காற்றில் உள்ள நைட்ரஜன் வாயுவிலிருந்து வேதிவினை மூலம் யூரியா எனும் உரத்தை உருவாக்குகின்றது. இம்மழை சாலைகள், இரும்பாலான தண்டவாளங்கள், பாலங்கள் போன்றவை வெப்பத்தால் சேதமடைவதை தடுக்கிறது. வெப்பச்சலன

0: இருந்து வேதிவினை மூலம் யூரியா எனும் உரத்தை உருவாக்குகின்றது. இம்மழை சாலைகள், இரும்பாலான தண்டவாளங்கள், பாலங்கள் போன்றவை வெப்பத்தால் சேதமடைவதை தடுக்கிறது. வெப்பச்சலன மழையால் சில பாதிப்புகளும் உள்ளன. நீரில் தூசுகளும் மணலும் அடித்து வரப்படுவதால் வடிகால்கள் அடைத்து கொண்டு நீர் தேங்குதலும் மழை வெள்ளமும் உருவாகும். காற்றில் தூசுகளோடு கிருமிகளும் பரவுவதால் இருமல், சளி, வைரஸ் தொற்றுகளும் காய்ச்சலும் உருவாகும். எனவே ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் குழந்தைகள் மற்றும் முதியோர், உடல்நலக் குறைபாடு உடையோர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சத்தான உணவுகளை உண்ண வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். சளி காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் முறையான மருத்துவ உதவியை நாட வேண்டும். மழைக்கான முன்னெச்சரிக்கைகளோடு இருந்தால் வெப்பச்சலன மழை உற்சாகம் தருவதாகவும் உடலுக்கு வலுவூட்டுவதாகவும் இனிய நினைவுகளை தூண்டுவதாகவும் அமையும்.
1: வெப்பச்சலனம், எழுதியவர் ப. சரவணன், வாசித்தவர் விஜய்.
2: சென்று வந்தோம் நகர்வலம். ராஜா சின்ன ரோஜா படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள முத்துக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். எதுவுமே நமது கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். அதாவது எந்த பழக்க வழக்கமும் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகி மீண்டும் அதிலிருந்து வெளியே வருவது அவ்வளவு எளிதான காரியமல்ல. உதாரணத்துக்கு மது புகை போன்ற போதை பழக்கங்கள் அல்லது ஏதாவது ஒரு பழக்கம், அடிக்ஷன் என்பது நமது வாழ்க்கையை புரட்டி போட்டுடும். சரி, ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டா அதிலிருந்து மீள நாம் என்ன செய்யணும்? நீண்ட நாட்களுக்கு மருந்துகளை பயன்படுத்துவதால் உருவாகும் விளைவுகள். சில பேருக்கு தூக்க மாத்திரை போட்டால் தான் ராத்திரியில் தூக்கமே வரும். சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் சில மருந்து மாத்திரைகளை மருத்துவர்கள் பரிந்துரையில் சாப்பிட்டுட்டு உடல்நிலை சரியான பிறகும் அந்த மருந்து வகைகளை சாப்பிடணும் என்ற எண்ணம் இருக்கும். அந்த நேரத்துக்கு அவற்றை சாப்பிடலன்னா ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்கும். அல்லது அதை சாப்பிடாததுனால அடுத்து எந்த வேலையும் ஓடாது. அப்படி ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுறாங்க. முத்துக்குமார் சார், பழக்கமாதல் என்பது ஒரு மருந்தை அடிக்கடி உபயோகப்படுத்தியதால் ஏற்படும் மனரீதியான விளைவு. அது ஒரு அன்றாட நிகழ்வாகி பயன்படுத்தும் வரை மன திருப்தி இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். அடிமையாதல் என்பது நீண்ட நாட்கள் பயன்படுத்தியதால் ஏற்படுவது. உடல் மன ரீதியான விளைவுகள் உடனடியாக அதை பயன்படுத்த உங்களை தூண்டும். அதை பயன்படுத்தாமல் உங்களால் எந்த வேலையையும் செய்ய முடியாத நிலை உண்டாகிவிடும். பழக்கம் நமக்கு தீமைகளை தரக்கூடியது என்பதை தெரிந்தும் அதற்கு அடிமையான பின்னர் உடனடியாக விட்டுட முடியுமா? முடியும். ஆனால் அதற்கு நிறைய பாடுபடணும். மிக நீண்ட பாதையில் பயணிக்கணும். பல நேரங்களில் அது நடக்காதுன்னு பலரும் நினைப்பதுண்டு. அப்படி அல்ல. மன தைரியம் வேண்டும். மன திடம் நம்பிக்கை வேண்டும். நம்மளால் முடியும்னு நம்ம மேலே நம்பிக்கை வேணும். அதாவது அந்த வேண்டாத தேவையில்லாத பழக்கத்தை விடுவதற்கு தயாராக இருந்தால், அதற்கான முயற்சிகளை விருப்பத்துடன் செய்தால், அது எவ்வளவு மோசமான விடுபட முடியாத பழக்கமாக இருந்தாலும் இலக்கை அடைந்துவிட முடியும். இதற்கு குடும்பம், நாம் வாழும் சமூகத்திடமிருந்து உதவிகளும் ஒத்துழைப்பும் பல நேரங்களில் தேவைப்படும். வெற்றி கிடைக்கும் என நம்பணும். மீண்டு எழுவதற்கான முயற்சிகளை இன்றே தொடங்கணும். ஆகா, இதற்கு அடிமையாயிட்டோமேன்னு மனம் நொந்து இருக்கக்கூடாது. பலரும் புகைப்பிடிப்பது மது பழக்கத்துக்கு தங்களை அடிமையாக்கி தங்களையும் தங்களது குடும்பத்தாரையும் சிரமப்படுத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதற்கான நிவாரண சிகிச்சை மையங்கள்லாம் கூட இப்போ செயல்படுது. வம்பை எப்படி விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா முத்துக்குமார் சார்? இந்த பழக்க வழக்கங்கள்னால அவர்களுக்கு மட்டுமா, அவர்களது குடும்பத்துக்கு மட்டுமா பாதிப்பு? நாம் வாழும் சூழலுக்கும் தான். புகையினால் சூழல் சீர்கேடு அடையிறத பார்க்குறோம். மது பழக்கத்தினால் நமது நிலம், நீர், காற்று எல்லாமே சீர்கேடு அடையிறத கண்கூட பார்க்குறோம். வாழ்க்கையில் மாற்றத்திற்காக அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்களின் பண்புகளை மாற்றியமைக்க வேண்டும். பிரச்சனையை ஏற்படுத்தும் பண்புகளை எவ்வளவு விடுகிறீர்களோ அதை பொறுத்தே உங்களின் முயற்சி வெற்றியடையும். இந்த மாதிரி தேவையற்ற பழக்க வழக்கங்கள்னால பெற்றது என்ன, இழந்தது என்ன அப்படின்னு ஒரு அட்டவணையை உருவாக்கணும். அதன் மூலம் அந்த பழக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றிய தெளிவான சிந்தனை உருவாகும். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
3: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

நேரம் 8 மணி. திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் அரிஹரன் சித்ரா பாடியது நிலாவே வா திரைப்படத்திற்காக.

புத்தம் புது காலையில் ஒலித்துக் கொண்டிருப்பது திரைகானம். கேட்கலாம் நினைத்தேன் வந்தாய், திரைப்படத்திற்காக சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: All. More than 30 civilians, including women and children, killed in Pakistani airstrikes in Surab district of Balochistan. And in cricket, BCCI confirms India versus Afghanistan T20 international series in September. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 8:30. மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் தொடர்கிறது திரைகானம்.

0: பணக்காரன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் பாடிய சித்ரா இனி கே ஜே யேசுதாசுடன் பாடியுள்ள பாடல் படம் கேளடி கண்மணி. பாடலை கேட்பதற்கு முன்,
1: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: சிறுதானியத்தில் என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து பிஸ்கெட் பண்ண கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் மிக்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். அதில் வந்து சத்து மாவாக குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணி தர்றது சிறுதானியத்தில், அதன்றதையும் நாங்கள் கற்றுக்கிட்டோங்க சார்.
1: மதிப்பு கூட்டல் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
3: நம்ம மண் பரிசோதனை பண்ணி இந்த மண்ணில் என்ன சத்துக்கள் குறைவாக இருக்கிறது, இல்லை என்ன பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சு நம்ம வந்து இந்த விவசாயம் பண்ணினா தொடர்ச்சியாக அதிக மகசூல் நம்ம எடுக்க முடியும்.
1: மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் குறித்து திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.

புன்னகை மன்னன் படத்திற்காக ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருந்த பாடல். நேரம் 8:45:50. புத்தம் புது காலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை கானம்.

மனோ சித்ரா குழுவினரோடு பாடிய பாடலை கேட்டோம். நிறைவாக ஊரை விட்டு ஊரு வந்து படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

திரைகானம் ரசித்தோம். மீண்டும் திரைப்பட பாடல்கள் 10 மணிக்கு முத்து சிதறலாய். இதுவரை இணைந்து இனிதே பயணித்தோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. அர்ச்சனா பரத்வாஜ், ஆர் டி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. பவனாத்மஜா கச்ச முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். நாட்டை ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 9:38:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரி பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி பங்காரு காமாட்சி என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, வராளி ராகம், மிஸ்ர சாப்புதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்டோம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது ஒலிவிழா வருவது முத்துச்சிதறல். முதல் பாடல் நந்தா என் நிலா.

நேரம் 10:11. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியிலே 720 KHz வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல். அடுத்த பாடல் தீபம். படத்திலிருந்து பாடலை பாடி ரிப்போர்ட் எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி.

நேரம் 10:23:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சி. ஒலிக்கும் அடுத்த பாடல் 16 வயதினிலே படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பி சுசீலா குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 044-2951-5449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
0: ஆகஸ்ட் 18
2: நேரம் 10:42:15. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல். அடுத்த பாடல் காயத்ரி படத்திற்காக சுஜாதா பாடியது.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உனக்காக நான் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியிருப்பது.
1: I won't say no. I hope you know.
2: No, no, no, no, no.

0: no. No, no, no, no, no.
1: I won't say no. I hope you know.
0: No, no, no, no, no, no.
1: காதல் கதை சொல்வேனோ, கட்டி சுகம் கொள்வேனோ.

அழைக்கின்ற மான் கண்ணோ, அழைக்கின்ற பூ பெண்ணோ, அழைக்கின்ற மான் கண்ணோ, அழைக்கின்ற பூ பெண்ணோ.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442-51-5449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
0: August 18th.
2: நேயர்களே, தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை.

0: நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல்.
1: முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறே, சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாய் ஒலிக்கவிருக்கிறது வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பாடிய பாடல்.

0: ஒலி தந்த பாடலோடு நிறைவு பெறுவது இன்றைய தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். இப்போது இடம்பெறுவது நிகழ்ச்சி நிரல். கேட்கும் முன்
1: நேர்களை, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: என்னப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க.
3: ஆமாப்பா. ஏன்பா, தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
2: அதேதான்ப்பா, 60 ரூபா.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
0: நிகழ்ச்சி நிரல். இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இந்த அலைவரிசையில். பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் சௌமியா அவர்களின் வீண இசை, நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மில்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் போஷன் அபியான் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, உடையாள் தளபதி குயிலி உரைச்சித்திரம், எது சுதந்திரம் கலந்துரையாடல், இதில் பங்கேற்போர் இ வாசுகி, புவனேஸ்வரி அமைப்பு உமாமீனா. 2:15 திரைகானம், 2:55 வானிலை. மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் நந்தகோபால். 7:25 பண்ணைச்செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியில்

0: மதிப்பு கூட்டுதலின் முக்கியத்துவம் குறித்த நேர்முகம். இதில் பங்கேற்பவர் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன். மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும், இது குறித்து திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:05-8:30 திரைகாணம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல், 9:30 நாடகமலர் மகனே மகனே நாடகம், எழுதியவர் சேலம் சங்கீதரத்னம், அமைப்பு சிவமுருகையன் எஸ் ஜான்சன். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வின் ஒலிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 101.4 ரெயின்போ பண்பலையில் 2:00 ரெயின்போ மெலடிஸ், 2:30 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர். உலக உடல் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு உடற்கூறியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் ஜி துர்காதேவி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் ஒலிபரப்பாகும். 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 100.1 எஃப்எம் கோல்டில் பகல் 1:10 இசைமலரில் எஸ் ஆர் பத்மாவதி அவர்களின் வீண இசை, ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்த செல்வம், விடுதலை போராட்ட வீரர் பற்றிய இலக்கிய ஏடு, மாப்போ சிவஞானம், கொடுமுடி ராஜகோபாலன், கே ராமமூர்த்தி, தொடர்ந்து தேசபக்தி பாடல். இந்நிகழ்ச்சி ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் யோஜனா, 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கு செயல் வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு, கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், ஜி வி குரு பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம். 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், ஃப்ரீடம் அவர் ப்ரைட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜே ஜெருஷி மேரி வழங்கும் முறை, மெமரபிள் ஸ்டோரிஸ் சொல்பவர் வி தேவ்ருஹான், மியூசிக்கல் டேலண்ட் என் ஸ்ரீராகவ் வழங்கும் பாட்டு, த மேன் ஹூ கேவ் இந்தியா விங்ஸ் டு ஸ்பேஸ், ஜி பி அபர்ணா வழங்கும் முறை, 8:00 சன்சஸ் சமீட்சா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம் டெல்லி அஞ்சல், 7:50 செய்தி கதம்பம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வாய்டு, 9:45 இன்சைட்ஸ். இந்நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. The Lok Sabha has been adjourned sine die. The monsoon session, which began on the 20th of last month, concluded today after 19 sittings spread over 25 days. The House witnessed discussions on a wide range of legislative and national issues. Several important bills, including the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026, the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026, the Tribunals Reforms Bill 2026, the Taxation and Other Laws Amendment Bill 2026, the National Cooperative Development Corporation Amendment Bill 2026, and the Kerala Alteration of Name Bill 2026 were passed. However, the session also saw repeated disruptions over the issue of students' protests over the NEET paper leak, alleged police action against protesting students, and alleged anomalies in Ayodhya Ram Temple donation. Parliament has passed the Mines and Minerals Development and Regulation Amendment Bill 2026, with the Rajya Sabha approving it today. The bill aims to make India's mining sector more efficient, investment-friendly and well-equipped to fulfil the country's growing demand for critical minerals. The bill also seeks to take under its control the regulation of mineral-bearing lands having mineral contents in accordance with the parameters prescribed under the Mines and Minerals Development and Regulation Act. The BJP today accused the opposition parties of ignoring the issue faced by students in Punjab and Jharkhand. Addressing a press conference in New Delhi,

நிகழ்ச்சிகள் அடுத்து காதம்பரி பிரியாயை, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் மோகனம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக எப்படி பாடினரோ சுத்தானந்த பாரதி பாடல், கர்நாடக தேவகாந்தாரியாக மாறி தாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சிகள் இதுவரை ஆர் சௌமியா அவர்களின் வீணை இசை இடம்பெற கேட்டீர்கள். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது. இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையில் சுரங்க மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியது எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இதற்கிடையே இந்த கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கூட்டத்தொடரில் மாநிலங்களவையின் செயல்பாடுகள் 39% இருந்தது என்று கூறினார். மக்களவை செயல்பாடுகள் 19% இருந்தது என்றும் திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த 2 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார். இசை

0: நடனம், நாடகம் போன்ற துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 115 பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் வெற்றி நாட்டு மக்களின் தேசப்பற்றையும் ஒற்றுமையும் எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனுக்கே முதல் முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத் முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் காந்திநகரில் உள்ள தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர், 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட இல்லங்களில் தேசிய கொடி ஏற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் கீழ் 1000க்கும் மேற்பட்ட பேரணிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு புபேந்திர பட்டேல் கேட்டுக் கொண்டார். லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியாண்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்தியா லைபீரியா இடையேயான இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, இதன் மூலம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறினார். தமிழக மீனவர்கள் 9 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 350க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒரு மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் மீனவ மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் அங்கு உள்ள விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்க நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: மத்திய பிரதேசத்தில் 43,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் 15,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். மகாராஷ்டிராவில் வாடகை கார் ஓட்டுநர்கள் மராத்தி மொழி தெரிந்திருப்பதை கட்டாயமாக வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவை கொண்டுவர அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மும்பையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் மராத்தி மொழியை கற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று கூறினார். இதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் முடிவடைவதை அவர் சுட்டிக்காட்டினார். மராத்தி மொழி தெரியாத ஓட்டுநர்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்வதற்கான அம்சங்கள் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு பிரதாப் சர்நாயக் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 20வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக வரும் 20ஆம் தேதி முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிடப் போவதாக மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளன. மாணவர்கள் போராட்டம் காரணமாக மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் நிலை

0: கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வங்கம், பங்களாதேஷ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தின் சில பகுதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்தியாவின் சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான சிறப்பு பிரகடனத்தை அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி நாளை மறுநாள் சுதந்திர தினத்தை இந்தியா தினமாக கொண்டாட இந்த பிரகடனத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்தியா மகளிர் குழு பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 8 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-8 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் யூலியா யோஸ்பின் சுசாந்தோவை வென்றார். இப்போட்டியில் தஸ்னிம் மிர், தன்வி பற்றி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் 4 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்கியது. பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து 9வது இடத்தில் உள்ளார். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் லியாம் பிராடியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்டோ நியாண்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:15 ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை தென்தமிழ்நாடு கடலோரப் பகுதிகள், கன்னியாகுமரி கடல் பகுதிகள், மத்திய மேற்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள், மத்திய மேற்கு மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட நாட்களில் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை பாடல்கள். முதலில் கே. ராதிகா பாடியுள்ள பாடல்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: மெலிசைகள் அடுத்து வானொலி நிலைய பாடற்குழுவினர் பாடியுள்ள பாடல்

0: இதுவரை ஒலித்தவை மெல்லிசை பாடல்கள். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இந்த அலைவரிசையில் 1:10 எண்ணுயிர் தோழி. இதில் உடையாள் தளபதி குயிலி உரை சித்திரம், எது சுதந்திரம் கலந்துரையாடல். இதில் பங்கேற்போர் இ வாசுகி, புவனேஸ்வரி. இரவு 9:30 நாடகமலர். இதில் மகனே மகனே நாடகம் இடம்பெறும். எழுதியவர் சேலம் சங்கீதரத்னம். அமைப்பு சிவமுருகையன், எஸ் ஜான்சன். நேரம் இப்போது 1 மணி. ஆகாஷ்வாணி இடம்பெறும் நிகழ்ச்சி பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் குறித்த தொடர்.
1: இன்று நாம் போஷன் அபியான் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். போஷன் அபியான் திட்டமானது கடந்த 2018 மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது. இதற்கு முன்பு தேசிய ஊட்டச்சத்து திட்டமாக அறியப்பட்ட போஷன் அபியான் பிறந்தது முதல் 6 வரையிலான குழந்தைகள், இளம் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினை சரியான நேரத்தில் மேம்படுத்தவும், குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாடுகளை களையவும், பெண்கள், குழந்தைகள் மற்றும் இளம் பெண்களுக்கு ஏற்படும் இரத்த சோகையை போக்குதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. ஜன் அந்தோலன், தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், ஒருங்கிணைப்பு மற்றும் செயல்பாடுகள் இதன் முக்கிய கூறுகளாக இருக்கின்றன. சரிவிகித ஊட்டச்சத்தை செயல்படுத்தும் போஷன் அபியானின் முக்கிய அம்சம் பழங்கள், காய்கறிகள், மருத்துவ தாவரங்கள் மற்றும் மூலிகைகள் ஆகியவற்றை எளிதாகவும் மலிவாகவும் வாங்குவதற்கு நாடு முழுவதும் ஊட்டச்சத்து தோட்டங்கள் அமைக்கப்படுகின்றன. மிஷன் சக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷன் 2.0 ஆகியவை சீரமைக்கப்பட்டு பருவ வயது பெண்களுக்கான ஊட்டச்சத்து உள்ளடக்கம், விநியோகம் ஆகியவை இந்த திட்டத்தை வலுப்படுத்துகின்றன. இந்த திட்டமானது ஆரோக்கியம், நோய் காரணிகள், ஊட்டச்சத்து குறைபாடு, நோய் எதிர்ப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. போஷன் 2.0 திட்டமானது சரிவிகித உணவு மேலாண்மை, உணவு முறையினை வலுப்படுத்துதல், பாரம்பரிய உணவு வகைகளான சிறுதானிய உணவுகளை உட்கொள்ளுதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. அந்தந்த பகுதிகளின் உணவு பழக்க வழக்கங்கள், நிலையான ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு, ஊட்டச்சத்து குறைபாடு குறித்த விழிப்புணர்வு ஆகியவற்றை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. மேலும் திணை உணவுகளில் அதிகளவு சத்துக்கள் கொண்டிருப்பதால் கருவுற்ற பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் 6 குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையங்களில் சமைக்கப்படும் உணவுகளில் திணையை பயன்படுத்துவதற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இதில் புரதம், அத்தியாவசிய கொழுப்பு அமிலம், நார்ச்சத்து, பி வைட்டமின்கள், கால்சியம், இரும்பு, துத்தநாகம், ஃபாலிக் அமிலம் போன்ற தாதுக்கள் மற்றும் பிற நுண்ணூட்ட சத்துக்கள் அடங்கியுள்ளன. மேலும் மிஷன் போஷன்

0: 2.0 இன் கீழ் அங்கன்வாடி பணியாளர்கள் களப்பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. 10 லட்சத்திற்கும் அதிகமான அங்கன்வாடி பணியாளர்களுக்கு போஷன் அபியானை செயல்படுத்துதல் மற்றும் வலுப்படுத்துதல் குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. தொலைதூர மற்றும் பின்தங்கிய பகுதிகள், தமிழ்நாடு, ஒடிசாவின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. போஷன் அபியான் திட்டமானது மத்திய அரசின் நிதியுதவி பெற்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இதனை செயல்படுத்துகின்றன. அங்கன்வாடி மையங்களில் ஸ்மார்ட் போன்கள், வளர்ச்சி கண்காணிப்பு சாதனங்களான இன்ஃபோமீட்டர், ஸ்டாடியோமீட்டர், தாய் மற்றும் குழந்தைகளுக்கான எடை அளவுகோல் போன்றவற்றை கொண்டிருப்பதை உறுதி செய்வதற்கான தொழில்நுட்ப விவரக்குறிப்புகள் மற்றும் வழிகாட்டுதல்களை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 2018 போஷன் அபியான் தொடங்கப்பட்டதிலிருந்து ஆண்டுதோறும் போஷன் பக்வாடா, போஷன் மா கொண்டாடப்படுகின்றன. இந்த ஆண்டு போஷன் பக்வாடாவிற்கு மார்ச் 9 முதல் மார்ச் 23 வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி, பழங்குடியினர் பாரம்பரிய பிராந்திய மற்றும் உள்ளூர் உணவு முறைகள், ஊட்டச்சத்து மீது கவனம், கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் கைக்குழந்தை இளம் குழந்தைகளுக்கு உணவளிக்கும் நடைமுறைகள் ஆகியவை கருப்பொருளாக கொண்டுள்ளது. இதுவரை போஷன் அபியான் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: என்னுயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உடையாள் தளபதி குயிலி உரைச்சித்திரம் கேட்கலாம். அடுத்ததாக எது சுதந்திரம் என்ற தலைப்பில் பேராசிரியைகள் இ வாசுகி, புவனேஸ்வரி ஆகியோர் கலந்துரையாட கேட்கலாம். எண்பதாவது இந்திய சுதந்திர தினம். இந்திய திருநாடு 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் சுதந்திரம் அடைந்தது. இது எளிதாக கிடைக்கவில்லை. உரிமைகள் மறுக்கப்பட்டு உடைமைகள் நொறுக்கப்பட்டு உதிரத்தாலும் பல உயிர்களின் தியாகத்தாலும் கிடைத்தது. அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு இருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது தன்னலம் பாராது போராடிய தியாகிகள் பலர் பெற்றுத்தந்ததே. அவர்களின் தைரியம் தன்னலமற்ற முயற்சிகளின் பலனால் கிட்டிய இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கும் நாம் இன்று அவர்களை பற்றியும் சற்று தெரிந்து கொள்ளலாம்.
1: உடையாள் தளபதி குயிலி உரைச்சித்திரம். இந்த சுதந்திரத்தை பெறுவதற்குத்தான் எவ்வளவு பேர் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள்! முகம் பெயர் தெரியாத எத்தனையோ பேரின் வரலாற்றை நாம் இன்னும் அறியாமல் இருக்கின்றோம். வரலாற்றை தோண்டி எடுத்தால் இதில் நிறைய தமிழர்களும் இருப்பார்கள். அதிலும் வீரம் நிறைந்த தமிழச்சிகளும் அதிகம் பேர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர்தான் குயிலி.
2: பெரிய முத்தன் ராக்கு என்ற தம்பதிக்கு மகளாக சிவகங்கை சீமையில் பிறந்தவர் குயிலி என்ற வீர மங்கை. இவருடைய

பெற்றோரும் வீரத்தில் சிறந்தவர்கள் என்கிறது வரலாறு. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற சொல்லுக்கு ஏற்ப திகழ்ந்தவர் குயிலி. இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு என்று எடுத்துக்கொண்டால் நம் அனைவரின் சிந்தனை ஓட்டத்திலும் முதலில் வருவார்கள் ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், ராணி மங்கம்மாள் போன்றோர்தான். இவர்கள் அனைவரும் தாம் பிறந்து வாழ்ந்த சமூக அமைப்பால் தங்களின் அரசியல் ஆளுமையை அடையாளப்படுத்தி கொண்டனர். ஆனால் அதே காலகட்டத்தில் வேலு நாச்சியாரின் உயிர் தோழியாகவும் மெய் காப்பாளராகவும் பெண்கள் படையின் தளபதியாகவும் விளங்கிய குயிலி என்ற மங்கை தன் வீரத்தாலும் விவேகத்தாலும் தமிழக விடுதலை வரலாற்றில் தனி இடம் பிடித்தார் குயிலி.

நாம் எல்லோருக்கும் வேலுநாச்சியாரை தெரிந்திருக்கும். பிறவி போராளி, திறமைசாலி, அறிவாளி. வெள்ளையர்கள் தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்த சிவகங்கையில் காலடி வைத்தபோது வேலு நாச்சியார் காட்டிய வீரத்தை நாம் அறிவோம். மண் புழுதி கிளம்பும் சிவகங்கை சீமையில் வீறு கொண்டு எழுந்து வெள்ளையனை விரட்டி சீறிச் சென்ற வீர பெண்ணின் வரலாறு வேலு நாச்சியாருடையது. வீரம் என்றால் சாதாரண வீரம் அல்ல. தனது மதியால் வியூகங்களை வகுத்து பொறுமை காத்து மாபெரும் படைகளை எதிர்கொண்டு வீழ்த்திய வீரம். 1730 தோன்றி 1796 மறைந்த வேலு நாச்சியாரின் காலம் தமிழக வரலாற்றில் வீரத்தின் காலமாக இருந்திருக்கின்றது. வேலு நாச்சியாரின் உற்ற தோழியாக விளங்கியவர்தான் குயிலி. குயிலியின் வீரச் செயலை நாம் அறிந்து கொள்வதற்கு வேலு நாச்சியாரின் வரலாற்றையும் படிப்பது அவசியம். ராமநாதபுர மன்னரின் ஒரே பெண்ணாக பிறந்தவர் வேலு நாச்சியார். ஆண் வாரிசு போலவே அனைத்து கலைகளையும் பயின்று தேர்ச்சி பெற்ற வேலு நாச்சியார் சிவகங்கையின் மருமகளாக குடிபுகுந்தார். இவரது கணவர் மன்னர் முத்துவடுகநாதர். காளையார் கோவிலில் இவர் வழிபட்டு கொண்டிருந்த போது நவாபின் பெரும் படை போர் தாக்குதல் தொடுத்து ராமநாதபுரத்தை கைப்பற்றியது. ராமநாதபுரத்தை கைப்பற்றிய ஆற்காடு நவாப் அடுத்ததாக சிவகங்கையை குறிவைத்தார். ஆங்கிலேயர்கள் கொடுத்த போர் சாதனங்களை நவாப் இந்த தாக்குதலில் பயன்படுத்தினார். கோவிலில் வழிபாடு செய்து கொண்டிருந்த போது மன்னர் முத்துவடுகநாதர் ஆற்காடு நவாபின் தாக்குதலை சமாளிக்க இயலாமல் வாளால் வெட்டுப்பட்டு இறந்தார். காளையார் கோவில் நவாபு படைகளின் வசமானது. திடீர் தாக்குதலில் கோட்டை வீழ்ந்து மன்னர் இறந்துவிட்டார் என்ற செய்தி வேலு நாச்சியாரை எட்டியது. மன்னரை பார்க்க துடித்தார். தான் இருந்த இடத்திலிருந்து காளையார் கோவிலுக்குச் செல்ல விரும்பினார். இறந்த கணவரை பார்த்துவிட வேண்டும் என்பதுதான் அவரது இலக்காக இருந்தது. ஆனால் தளபதிகளாக இருந்த மருது சகோதரர்கள் அவருக்கு வேறு ஒரு ஆலோசனை வழங்கினார்கள். கோட்டை வீழ்ந்துவிட்டது, அரசர் இறந்துவிட்டார், நீங்களும் போய் சிக்கிக்கொண்டால் நல்லதல்ல, நாட்டை கைப்பற்ற நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும் என்று அறிவுறுத்தினர். ஆனால் நாச்சியார் கேட்கவில்லை. கணவரின் உடலை காண காளையார் கோவிலுக்கு புறப்பட்டார். இதற்குள் நவாபின் படைகள் சிவகங்கைக்குள் நுழைந்துவிட்டன. காளையார் கோவிலுக்குச் சென்ற வேலு நாச்சியார் கண்ட காட்சி கொடுமையானது. எங்கெங்கும் பிணக்குவியல். கதறி அழுதார் வேலு நாச்சியார். 1772 ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்க இடம் மாறிச் சென்றார் வேலு நாச்சியார். 7 காலம் திண்டுக்கல் கோட்டை, விருப்பாட்சி கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டை என இடம் மாறி மாறி முகாமிட்டு மறைந்து வாழ்ந்தார். இதற்கு இடையில் தமது 8 மகளையும் பாதுகாக்க வேண்டிய நிலை அவருக்கு. இவர்

வீரத்தில் மட்டுமல்ல விவேகத்திலும் கெட்டிக்காரர்தான். நவாபையும் ஆங்கிலேய படையினரையும் வீழ்த்த மன்னர் ஹைதரலி உதவியை நாடினார் வேலு நாச்சியார். மருது சகோதரர்களின் பாதுகாப்போடு சிவகங்கையிலிருந்து தப்பிச் சென்று ஹைதர் அலியை சந்தித்தார் வேலு நாச்சியார். ஹைதர் அலி 5000 குதிரை வீரர்களையும் 5000 போர் வீரர்களையும் பீரங்கிப் படை ஒன்றையும் வேலு நாச்சியாருக்கு அனுப்பித் தந்தார். இந்த படை காளையார் கோயிலை முதலில் கைப்பற்றியது. சிவகங்கையிலும் திருப்பத்தூரிலும் நவாபின் படைகளும் ஆங்கிலப் படைகளும் பரவி நின்றன. இவற்றை தோற்கடித்தால்தான் சிவகங்கையை மீட்க முடியும். இந்த சமயம் வேலு நாச்சியார் அவர் ஒரு போர் உத்தியை கையாண்டார். விஜயதசமி அன்று சிவகங்கை அரண்மனைக்குள்ளே இருக்கும் ராஜராஜேஸ்வரி அம்மனை பெண்கள் சென்று வழிபடுவது வழக்கம். ஆங்கிலேயர் படை காவல் காத்து கொண்டிருக்க வேலு நாச்சியாரும் அவரோடு இருந்த பெண்கள் படையும் ஆயுதங்களை ஆடைக்குள் மறைத்து கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக அரண்மனைக்குள் இருந்த கோயிலுக்குள் சென்று திடீர் தாக்குதலை நடத்தினர். இந்த தாக்குதலில் நிலை குலைந்தனர் ஆங்கிலேயர்கள். கோட்டை மீண்டும் ராணியின் கைக்கு வந்தது. சிவகங்கை கோட்டை மீது பறந்த ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டது. வேலு நாச்சியாரின் கொடி ஏற்றப்பட்டது. இந்த வேலு நாச்சியாரின் மெய்க்காப்பாளராக திகழ்ந்த ஒருவர்தான் நமது குயிலி. குயிலி மெய்க்காப்பாளராக விளங்கிய இவர் வேலு நாச்சியாரின் பெண்கள் பிரிவு படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டார். சிறுவயது முதலே வீரமும் துணிச்சலும் பெற்றிருந்த இவர் வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய உதவியாளராக திகழ்ந்தார். என்னதான் வீரம் நிறைந்தவர்கள் படையில் இடம்பெற்றிருந்தாலும் ஆங்கிலேயரின் நவீன ஆயுதங்களும் மிகப்பெரிய படை பலமும் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. வெள்ளையர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்த சிவகங்கை அரண்மனையில் விஜயதசமி நவராத்திரி விழாவுக்காக மக்கள் கூடியிருந்த சமயம் அது. பெண்களோடு பெண்களாக கோட்டைக்குள் நுழைந்த வேலு நாச்சியாரும் அவரது பெண்கள் படையும் சாதாரண மக்களிடையே பரவினர். இந்த சமயம் ஆங்கிலேயர் வசம் இருந்த அனைத்து ஆயுதங்களையும் அழிக்க தீர்மானித்தார் குயிலி. ஆயுதங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்குக்கு உள்ளே சென்ற குயிலி அங்கு விளக்கு எரிவதற்காக வைத்திருந்த எண்ணெய் முழுவதையும் தன் உடலில் பூசிக்கொண்டு தனது திட்டத்தை நிறைவேற்ற தீர்மானித்தார். தனக்குத்தானே தனது உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுதக் கிடங்கில் குதித்தார் குயிலி. அங்கிருந்த அனைத்து ஆயுதங்களும் வெடிபொருள்களும் வெடித்துச் சிதறின. இந்த எதிர்பாராத தாக்குதல் ஆங்கிலேயர்களை நிலைகுலையச் செய்தது. செய்வதறியாது திகைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து கோட்டையையும் ஆட்சியையும் கைப்பற்றினார் வேலு நாச்சியார். எல்லா போர் உத்திகளும் தெரிந்து வைத்திருந்த வீரர்களுக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் குயிலி. தற்கொலை பெண் போராளி என்று வர்ணிக்கப்படுகிறார் குயிலி. முரத்தால் புலியை விரட்டிய தமிழ் மூதாதையர்களின் வழி வந்த குயிலி தமிழ் போராளிகளில் முதல்வராவார். வீரம் நிறைந்த பெண்களின் முன்னுதாரணமாக திகழ்பவர்களில் முதன்மையாக இருக்கிறார். பயமின்மையே உண்மையான மதம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். தன்னம்பிக்கையை இழக்கின்ற அந்த கணமே ஒருவன் அழிகின்றான். ஒரு நாடும் அவ்வாறே என்கிறார் அவர். நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் உயிர் மூச்சாக கொண்டு துணிச்சலுடன் போராடிய வீரமங்கை குயிலி தமிழின பெண்களுக்கே முன்னுதாரணமாக திகழ்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதுவரை உடையாள் தளபதி குயிலி உரைச்சித்திரம் கேட்டீர்கள். என்ன

0: வீரர்களின் எண்ணிகரில்லா எழுச்சியில் பிறந்த சுதந்திரத்தை ஒற்றுமையாக கைகோர்த்து பேணி காத்திடுவோம். உதிரங்களை உரமாக்கி உதித்த சுதந்திரம் உள்ளத்தில் பெருமை பொங்க முழங்குவோம். வந்தே மாதரம்.
1: எது சுதந்திரம்? வாசுகி, புவனேஸ்வரி ஆகியோர் கலந்துரையாட கேட்போம்.
2: சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன? சுதந்திரம்னா என்ன? ஒருவர் நினைக்கிறத பேசுறதும் செய்யறதும் தானே சுதந்திரம். அப்போ சுதந்திரம்ங்கிறது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது தானே? நம்ம ஏன் எல்லா உயிர்களுக்கும் பொதுவான சுதந்திரத்தை பெண்ணுக்கு மட்டுமே இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம்? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைய சூழ்நிலை தான் அதற்கு காரணம், இல்லையா?
3: அண்டைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் பெண்கள் மனதளவிலையும் உடல் அளவிலையும் ஒன்றுபட்டு வேறுபட்டு வாழ்ந்திருக்காங்க. ஆனால் சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் பெண்ணுக்கான கொடுக்கப்பட்ட வரைமுறைகள் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கதாக இருக்குது. இப்போ சங்க காலத்தை எடுத்துக்கிட்டோன்னா, சங்க காலத்தில் பெண் பார்ப்புலவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க தன்னிச்சையாகவே பல செயல்களும் செஞ்சுருக்காங்க.
2: சங்க காலத்தில் பெண்பார் புலவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சங்க காலத்தில் இருக்கிற பெண்கள் நிறையவே சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதாவது ஔவையார், காக்கை பாடினியார், நச்செல்லையார், நக்கண்ணையார், பொன்முடியார், வெள்ளி வீதியார், இது மாதிரி இன்னும் நிறைய பெண்பார் புலவர்கள் வந்து சங்க காலத்தில் நினைச்சதை பார்த்ததை பாடலாக எழுதினாங்க இல்லையா? அப்போ நிச்சயமாக அவர்களின் சுதந்திரம் அங்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து மெய்ப்பிக்கலாம். இப்போ சங்க காலத்தில் அதாவது புலவர்கள் பாடல் ஏற்றிருக்காங்கன்னா நிச்சயமா சங்க காலத்துல அவர்களுக்கு கல்வி இருந்தது அப்படிங்கிறது உண்மையானதுதான்.
3: இன்றைய காலகட்டத்திலையும் பெண்கள் கல்வி அறிவில் சிறப்பாகவே இருக்காங்க. ஆனா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடும்ப சூழல்ல பெண்கள் பணிக்கு செல்ல தொடங்கினாங்க. ஆரம்பத்துல சுமையா இருந்தது, அதுக்கப்புறம் அது சுகமாகவும் மாற தொடங்கிடுச்சு. அதிகாலையில் எழும்பி தினசரி வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு பணிக்கும் சென்று இரவு நேரத்தில் வந்து வீடு திரும்பி வீட்டில் உள்ள வேலைகளையும் செய்துட்டு இருந்தாங்க. அவர்களுடைய பணி நேரம் 10-5 மணி நேரம் தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, ஆணுக்கு பெண் நிகர்தான். ஆனால் அவர்களுடைய பணி நேரம் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அயல் நாடுகளில் பணிக்கு செல்கிறாங்க, இரவு பணிகள்லையும் ஈடுபடுறாங்க. வீட்டு பணிகளில் ஈடுபடக்கூடிய இல்லத்தரசிகளும் அவங்க வேலை நேரம் போக தையல், டியூஷன், கேட்டரிங்னு பலவிதமான வேலைகளையும் செய்ய தொடங்குறாங்க. அழகு நிலையங்கள் வைக்கிறாங்க. தொழில் தொடங்குறதுக்கு கடன் கொடுக்கன்னு சுயஉதவி குழுக்கள் அரசே நிர்வாகம் பண்ணி அரசே வந்து உதவி செய்து கடனாக வந்து பணமும் கொடுத்து சுயதொழிலையும் ஊக்குவிக்குது. அந்திய காலத்திலையும் இதே நிலைமை இருந்திருக்கா அப்படின்னா, சங்க காலகட்டத்திலையும் பெண்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட்டதா சொல்கிறீங்க?
2: ஆமாம். அதாவது அவங்க பாடல் ஏற்றிருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அவங்க கல்வி இல்லாமல் அவங்க படிக்காமல் பாடல் வந்து ஏற்றியிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது அவங்க படித்தாங்க, கல்வி கற்றாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நமக்கு நிறைய பாடல்களில் இல்லை. எங்கேயுமே நமக்கு அதற்கான சான்றுகள் கிடைக்கல. எங்கே போய் படித்தாங்க, எப்படி படித்தாங்க, என்ன படித்தாங்கங்கிறது கிடைக்கல. ஆனால் நிச்சயமாக அவர்கள் கல்வி கற்றிருந்தால் மட்டுமே இவ்வளவு பாடல்களை திறமையாக எழுத முடியும் அப்படிங்கிற உண்மை. அப்ப அந்த கல்வி சுதந்திரம்ங்கிறது சங்க காலத்துல நிச்சயமா இருந்திருக்கு இல்லையா, அது உண்மைதானே?
3: ஆதி காலத்துல பெண் வந்து தாய்மை சமூகத்துல மனித வளத்தை பெருக்கக்கூடிய ஒரு ஜீவாதார சக்தி அப்படின்னு அறியப்பட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டம் மாறப்போக நில உடைமை சமூகத்துல பெண் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு பொருளாதார சுதந்திரம் முற்றிலுமா மறுக்கப்பட்டு இருந்துச்சு. மணி அமரன் அவருடைய கவிதையில, எது சுதந்திரம்? பெண் என்றால் சிசுவில் அளிப்பது, ஆண் என்றால் அதிகாரம் அளிப்பது, இதுவா சுதந்திரம் அப்படின்னு வினவுகிறாரு. அப்போ பெண்ணுக்கான சுதந்திரம் என்பது அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். சில முன்னாடி உள்ள பெண்கள் இன்னைக்கு பங்கு சந்தை, நிதி ஆலோசனைன்னு பெரிய புதிய புதிய வாசல்கள்லையும் தடம் பதிச்சுட்டு இருக்காங்க.
2: சங்க காலத்தில் பெண்கள் கல்வியோடு மட்டும் இல்லாமல் துணிச்சலாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. ஔவையார் அவரை எடுத்துக்கிடலாம். அவங்க ஒரு துணிச்சலான பெண் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதியமான், தொண்டைமான் இந்த ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகள். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் போர் மூழ்கிற மாதிரி இருக்குது, சண்டை வர்ற மாதிரி இருக்குது. அப்போ ஔவையார் யோசிக்கிறாங்க, என்ன இது, ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா தோற்றால் இருவருக்கும் தானே அந்த தோல்வி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நேராக யார்கிட்ட போகிறாங்க அப்படின்னா தொண்டைமான்கிட்ட போகிறாங்க. போனவுடனே தொண்டைமான் அவரை வந்து ரொம்ப உபசரிக்கிறாங்க. ஔவையார் உபசரித்து, உங்களுக்கு என்ன வேணும், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. உடனே தொண்டைமான் சொல்கிறாரு, அதாவது தொண்டைமான் தான் ஔவையார்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு. உடனே ஔவையார் சொல்கிறாரு, நீ வச்சிருக்கிற படைக்கலன்களை எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா, நான் பார்க்கணும் அப்படின்னு.

0: சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த படைக்கலன்கள் இருக்கிற அவைக்கு, அந்த கொட்டிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவையார் பாக்குறாங்க, அந்த படைக்கலன் எல்லாமே ரொம்ப பளபளன்னு புதுசா இருக்கு. நெய் பூசி அப்பந்தான் அது வரவழைக்கப்பட்டு, மயிர்பீல் எல்லாம் அணிந்து, குங்குமம்லாம் வச்சு, அப்படி இப்போ பொட்டெல்லாம் வச்சு அப்படி புதுசா இருக்கு. இதை பாக்குறாரு. பார்த்த உடனே அவையார் சொல்றாரு, எப்பா உன்னுடைய படைக்கலன் எவ்வளவு புதுசா, எவ்வளவு சிறப்பா இருக்கு. இன்னும் நெய் பூசி மயிர்பீலிய கூட நீ அகச்சலையே, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதிகமான படைக்கலன் எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது போர்க்களத்தில் போர் செஞ்சு அந்த முனைகள் எல்லாம் மழுங்கி, அதாவது பகைவர்களை குத்தியதால் அந்த கூர் நுனி சிதைந்து முனைகள் எல்லாம் மழுங்கி காணப்படுது. உன்னுடைய படைக்கலன் புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறார். அப்போ இதுல இருந்து தொண்டைமான் புரிஞ்சுக்கிறாரு, அப்போ நம்ம போர் செய்து அனுபவம் இல்லாததுனால நம்முடைய கலன்கள் புதுசா இருக்கு, அதிகமான அதிகமா போர் செஞ்சு அனுபவம் இருக்கிறதுனால அதை வந்து கொல்லன் உலைக்களத்தில் கிடக்கிற அளவுக்கு வந்து அது பாதிப்படைஞ்சிருக்கு. இனிமேல் அதியமான்ட்ட போர் செஞ்சா நாம் தோற்று போவோம், இனிமேல் சமாதானம் ஆயிடுவோம் அப்படின்னு மனசுல தொண்டைமா நினைச்சிட்டு அந்த போர் அதோட நின்றது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஔவையார் அப்படிங்கிறவர் ஒரு பெண் தனியாக போகிறாங்க. இரண்டு மன்னர்களுக்கிடையில், ரெண்டு பேரும் மிகப்பெரிய மன்னர்கள், அந்த மன்னர்களுக்கிடையில் சென்று தனியாக துணிச்சலாக சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். அதுவும் மறைமுகமாக, வெளிப்படையாக கூட சொல்லலை. இப்படி ஒரு பெண்பார் புலவர் தைரியமாக துணிச்சலாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இதிலிருந்து ஒரு அதாவது மிகப்பெரிய செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிடணும். என்னென்னா, உலகிலேயே முதல் அரசியல் சமாதான பெண் தூதுவர் யாருன்னு கேட்டால் ஔவையார் தான். இது வந்து உண்மைதானே. இன்னொரு துணிச்சலுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, அதியமானை பார்க்கறதுக்கு ஔவையார் போகிறாங்க. அந்த போகிற நேரத்தில் அதியமான் உள்ள ஏதோ ஒரு வேலையாக இருக்கிறாரு, ஔவையாரை காக்க வைக்கிறார். ஏன் காக்க வைக்கணும் அப்படின்னா, ஔவையார் அதியமானுக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே அதாவது அவருடைய கவிதைகள், அவருடைய பாடல், அவருடைய அந்த திறமை பிடிக்கும். அதனால் நம்ம அரண்மனையில் கொஞ்ச நேரம் அவரை தங்க வச்சா நல்லா இருக்கும், நம்ம இப்போவுமே பார்க்க போனால் நம்மளை பார்த்துட்டு போயிடுவார் ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு காக்க வைக்கிறாரு. ஆனால் அந்த ஔவையாருக்கு வந்து கோபம் வருது. புலவர்கள் எல்லாம் அந்த காலத்தில், அதாவது சாப்பாட்டுக்கே வழியிலனா கூட தன்மானத்தில் ரொம்ப சிறந்தவங்களா இருப்பாங்க. உடனே ஔவையார் வந்து ரொம்ப நேரம் இருக்கிறாரு, அவரால் முடியலை. அந்த காவலனை கூப்பிட்டு, எப்பா நான் இவ்வளவு நேரம் இருந்துட்டேன், உன்னுடைய மன்னனை வந்து காணோம், என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன், இனிமேல் என்னால் வந்து காத்திருக்க முடியாது, எனக்கு இந்த மன்னனை தவிர வேற யாரும் இல்லை நினைச்சிட்டிங்களா, என்னோட திறமையால் இந்த உலகம் முழுவதும் நான் செல்வேன், எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படின்னு சொன்னேன். எனக்கு எங்கே போனாலும் என்னுடைய கல்வியால், என்னுடைய இந்த திறமையால் என்னால் வாழ முடியும். அப்போ அப்படின்னு சொல்லிட்டு எத்திசை செல்லினும் அத்திசை சோரேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த தோல் பையில, அந்த அவருடைய ஔவையார் வந்து ஒரு பாணர் குலத்தை சார்ந்தவர், பாட்டு பாடுறவர், தோல் பையில எல்லாத்தையும் கருவிகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கிளம்பிடுறாரு. தன்மான புலவர் அப்படின்னா அது துணிச்சல் மிக்க ஒரு தன்மான புலவர், அதுவும் பெண்பார் புலவர்னா ஔவையார் தான் சிறந்த எடுத்துக்காட்டு.
1: சங்ககாலம் மட்டும் இல்ல, மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு கவிமணி சொல்லியிருக்காங்க. தைரியமும் நம்பிக்கையும் ஆயுதமாக கொண்டவர்கள் பெண்கள். இந்திய வரலாற்றில் வியக்க வைக்கிற சாதனைகள் படைத்துள்ளனர். நம்ம கர்நாடக மாநிலம் பெல்காம் பகுதியில் கிட்டூர் சின்னம்மா விடுதலை போராட்டத்தில் சாதித்தவர். அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் ஜான்சி மாநிலத்தில் பிறந்த நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய், பெண்களுக்காக தனி படை அமைத்து நாட்டு விடுதலைக்காக போராடியவர். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரா, பெண்களுக்காகவே பிரத்யேகமாக பள்ளிகள் ஏற்படுத்தி மகாராஷ்டிரா மாநிலத்தில் சாவித்ரிபாய் பூலே, மறக்க முடியாத ஒரு நபர். மேற்கத்திய மருத்துவ முறையில் பயிற்சி பெற்ற முதல் தெற்காசிய பெண்ணா, முதல் இந்தியாவினுடைய பெண்ணா ஆனந்திபாய் ஜோஷி இருக்காங்க. இப்படி பட்டியல் வரிசை வந்து போயிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சரோஜினி நாயுடு இந்தியாவின் முதல் பெண் கவர்னராக இருக்காங்க. இந்தியாவின் கேபினட் பகுதி வகித்த முதல் பெண்ணா விஜயலட்சுமி பண்டிட் இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்தியாவிற்கே மணிமகுடமாக திகழக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகள் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் அடங்கி போகணும் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த பெண்கள் கூட்டம் தான், பெண்களுக்கான அந்த சுதந்திரத்தை வரன்முறைப்படுத்திய அந்த சமூகம் தான் இன்றைய காலகட்டத்தில் பிடிக்காத ஒத்து வராத கணவனாக இருந்தா வாழ்க்கையிலேருந்து விலகி போகலாம் அப்படின்னும் விடை கொடுக்கலாம் அப்படின்னும் சொல்லுது. இன்றைய எழுத்தாளர்கள் பெண் விடுதலை குறித்தும் நிறைய படைப்புகளில் பேசிட்டே வராங்க. ஜெயகாந்தன் பெண் விடுதலை குறித்து பேசும்போது, பெண்ணானவள் இரட்டை குதிரை சவாரி செய்யக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு, பலவிதமான சோதனைகளையும் அழுத்தங்களையும் அவ தாங்கிட்டு தான் இருக்கா. பாரதியார் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் வேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய கால பெண்கள் சாதிக்கக்கூடிய பெண்களா தங்களை வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க.
0: சரி, பக்தி இலக்கிய காலத்தை எடுத்துக்கிட்டோம். அப்ப சங்க காலத்தை அடுத்த காலம் வந்து பக்தி இலக்கிய காலம். அங்கேயும்

0: பெண்கள் வந்து ஓரளவு சுதந்திரமாக தான் இருந்திருக்காங்க. அதற்கு நமக்கு வந்து சில சான்றுகள் கிடைக்குது. அதாவது பன்னிரு திருமுறைகளை இயற்றிய அந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள், நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை இயற்றிய அந்த ஆழ்வார்கள், இதில் சிலர் பெண்களாக இருக்கிறாங்க. இப்போ ஆண்டாள், காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், திலகவதியார், இவங்கள்லாம் வந்து அதாவது இல்லறத்தை விட்டுட்டு இறை அறத்தை மேற்கொள்றதற்கான உரிமை சுதந்திரம் அவர்களிடம் இருந்தது.
1: பக்தி இலக்கிய காலகட்டம் மட்டும் இல்லை, பாரதியார் பாரதிதாசன் காலகட்டம் எடுத்துக்கோங்களேன். பாரதியாருடைய புதுமைப்பின் பாடல்கள் எல்லாமே பெண்ணுக்கான இலக்கணத்தோட சேர்ந்து பெண் எப்படியெல்லாம் சுதந்திரமான வாழ்க்கையை வாழணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம். இது புதுமை பெண்ணில் பாரதியார் சொன்னது. அப்படிப்பட்ட புதுமை பெண்ணா இன்றைய காலகட்டத்திலையும் சாதனை படுத்திட்டே இருக்காங்க.
0: இப்போ பாரதியாரோடைய புதுமை பெண் பற்றி நீங்கள் பேசுனீங்க இல்லையா, பாரதியாருடைய அந்த பெண் சிந்தனைங்கிறது ஒரு மிகப்பெரிய சிந்தனை. பெண்ணுக்கு கல்வி கொடுக்கணும், அப்போ தான் அந்த உலகம் முன்னேறும் அப்படிங்கிறதுல பாரதியார் ரொம்ப உறுதியாக இருந்தார். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அச்சிடும் கண்டீர் அப்படின்னு சொன்னார். இந்த உலக முட்டாள்தனத்திலிருந்து வெளியில் வரணும்னா கண்டிப்பாக பெண்கள் படித்து ஆகணுங்கிறது பாரதியாருடைய கருத்து. இப்போ கற்பு அப்படின்னு ஒரு நிலை சொல்கிறாங்க. கற்புன்னா நம்ம நல்ல ஒழுக்கம்னு அப்படின்னு எடுத்துக்கிடலாம். கற்பு அப்படிங்கிறது பெண்ணுக்கு மட்டும்தான் வேணுங்கிற நிலை இருந்த காலகட்டத்தில் பாரதியார் சொல்கிறாரு, இந்த ஒழுக்கம் கற்பு அப்படிங்கிறது. கற்பு நிலை என்று பேச வந்தால் அதை இரு கட்சியினருக்கும் பொதுவில் வைப்போம்.
1: அவர் கண்ட கனவு இன்றைய புதுமை பெண்களை வந்து சாதனை படைக்க தோன்றது மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு சாதாரணமாக மின்கம்பத்தில் ஏறுறதுக்கெல்லாம் பெண்கள் யோசிப்பாங்க, ஆனால் மின்கம்பம் ஏறி கேங்மேன் பணியில் இணைந்து சேலத்தை சேர்ந்த லதா சாதனை படைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜெனீவா நகரில் நடைபெற்ற ஐநா சபை கூட்டத்தில் மனித உரிமைகள் கவுன்சில சிறப்பு அமர்வாளராக உரையாற்றியவர் பிரேமலதா, மதுரையை சேர்ந்தவர். இப்படி படிப்படியாக 2019 நிறைய சாதனைகள். மதுரை சின்ன பிள்ளை அப்படிங்கிறவங்க 66 மூதாட்டி, 30 சமூக பணியிலேயே தன்னையை வந்து ஈடுபடுத்தி சாதனை நிகழ்த்தியுள்ளார்.
0: பாரதியோட பெண் முன்னேற்றத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா, எப்படி அவருக்கு இந்த சிந்தனை வந்தது, ஒரு சின்ன நிகழ்ச்சி அதற்கு அவருக்கு காரணமாக இருந்துச்சு. சுதந்திர காலகட்டத்தில் காங்கிரஸோட அந்த வட்டமேசை மாநாடு இருக்கு இல்லையா, அது நடந்தது. அப்போ பாரதியார் அங்கே போயிருக்காரு, தமிழ்நாட்டு சார்பில் பாரதியார் அங்கே போயிருக்காரு. அங்கே நிவேதிதை அம்மையார், அதாவது விவேகானந்தரின் சீடர் நிவேதிதை அம்மையார் அங்கே வர்றாங்க. வந்து பாரதியை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பேசிட்டு, உன்னுடைய மனைவியை நீ அழைச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. என்னோட மனைவியா, அவளை எதுக்கு நான் இங்கே கூட்டுட்டு வரணும், அவள் ஒரு பெண் தானே, அவளால் எப்படி இங்கே என்ன பேச முடியும், என்ன செஞ்சிட முடியும் அவளால் அப்படின்னு கேட்குறாரு. உடனே நிவேதிதை அம்மையாருக்கு கோபம் வந்துடுது. சரி, ஒரு பெண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது, அப்போ நீ இங்க வந்து என்ன செஞ்சிட போற, உன் மனைவியால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்ற, அப்போ நீ மட்டும் இங்க வந்து உன்னால என்ன சாதிக்க முடியும்னு அவங்க வந்து அந்த ஆணி அரஞ்ச மாதிரி கேக்குறாங்க. உடனே அவருக்கு வந்து, ஐயோ, நம்ம வந்து இப்படி பெண்ணை வந்து குறைவா மதிப்பிட்டுட்டோமே, இவங்களும் ஒரு பெண் தானே, இவங்களால சாதிக்க முடியறது ஏன், நம்ம ஊர் பெண்களாலேயோ அல்லது தனது மனைவியாலேயோ சாதிக்க முடியாதுன்னு அந்த கூட்டம் முடிந்து வீட்டுக்கு வர்றாங்க. வந்து செல்லம்மாவை அழைச்சு, எம்மா, நீ வந்து என்ன நினைக்கிறியோ செய், நீ என்ன பேசணுமோ பேசு, வெளியில போய் நீ என்ன சாதிக்கணுமோ சாதி, உனக்கு என்னன்னாலும் நான் சுதந்திரம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து ஆரம்பித்தது தான் பாரதியாரின் பெண் முன்னேற்ற சிந்தனை, புதுமை பெண்ணுக்கான சிந்தனை. இன்னைக்கு வரைக்கும் அது நனவாகி உள்ளது, அப்படிதானே?
1: ஆமாம். அவருடைய கவிதையில் கூட, லெகு சீருடை நாட்டிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்து இங்கே திலக வாணுதலால் தங்கள் பாரத தேசம் உங்க உழைத்திடல் வேண்டும் அப்படின்னு பெண்ணை பார்த்து சொல்றாரு. கொடுமை செய்யும் ஆண்களை வெறுக்கும் பெண்களை நோக்கி ஆண்கள் போற்றிடும் நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வாராம் இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ அப்படின்னு புதுமை பெண்ணினுடைய மனநிலைய அப்படியே
0: பிரதிபலிக்கிறார். இப்போ பாரதி மட்டும் இல்ல, பாரதியாருடைய வழியில பாரதிதாசனும் புதுமை பெண்ணுக்கான நிறைய உரிமைகளை வந்து அவர் சொல்றாரு. தன்னுடைய குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூலில் ஒரு பெண் காலையில், அதாவது ஒரு பெண் காலையில் எப்போ எந்திரிக்கிறாளோ அப்போ இருந்து தூங்குற வரைக்கும் அவள் எல்லா வேலைகளையும் செய்கிறா. இதை வந்து அவள், அதாவது முழுமையான வேலை அவளுக்கு இருந்தாலும் எல்லா வேலைகளையும் அவள் கற்றுக்கொண்டு தன்னை முழுமையான ஒரு திறமைசாலியாக அந்த இடத்துல காட்டுற மாதிரி பாரதிதாசன் வெளிப்படுத்துகிறார். எல்லா பணிகளும் அவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலையை வெளிப்படுத்துகிறாரு. இன்னொன்று, பெண்ணுக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பாரதி மட்டுமல்ல, அவர் வழியில் பாரதிதாசனும் அதை முக்கியமாக வலியுறுத்துறாரு. பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா என்ன நடக்கும், அதாவது

0: கல்வி இல்லாத பெண்கள் வந்து வெறும் களர் நிலம் தான், அங்கே வந்து புல் தான் விளையும், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறார். அதாவது படித்த பெண் தான் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு முறையில் வழிகாட்ட முடியும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா அவள் குடித்தனத்தை பேணுவா, குடும்பத்தை பேணுவா, பெண்ணுக்கு கல்வி கொடுத்தா தன்னுடைய மக்களை பேணுவாள், பெற்ற பிள்ளைகளை பேணுவாள்னு சொல்கிறாரு. அடுத்து பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் இந்த உலகத்தையே பேணுவாள்னு சொல்கிறார். பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் கல்வியையே அவளால் பேண முடியும். இதுதான் வந்து பாரதிதாசனின் அந்த பெண் முன்னேற்ற, கல்வி முன்னேற்ற, சுதந்திரத்திற்கான சிந்தனை அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அதுதான் இன்னைக்கு உண்மை. அதாவது பெண் படித்தா மட்டும்தான் அந்த உலகம் முன்னேறும், ஆணோடு சேர்ந்து பெண் படித்தால் மட்டும் இந்த உலகம் முன்னேறும் அப்படிங்கிறது பாரதிதாசனின் ஒரு ஆணித்தனமான கருத்து.
1: இவ்வளவு நீட்டமாக நம்ம விவாதம் பண்ணிகிட்டே இருக்கோம். அன்றைய காலத்துலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் பெண்ணினுடைய சுதந்திரம் எப்படி இருந்திருக்கு, எவ்வளவு போராட்டங்கள் தாண்டி அவ தன்னுடைய சுயத்தை நிரூபிக்கிறதுக்காக போராடுறா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். சுகன்யா முத்துசாமி அவருடைய கவிதையில் இயல்பாக காற்றை எப்படி நாம் சுவாசிக்கிறோமோ, இயல்பாய் காற்றை சுவாசிப்பதை போல், இயல்பா நீரை பருகுவதை போல், மானிட பிறவியில் பிறந்த எவர் ஒருவரும் தன் உரிமையை விட்டு தராது, பிறர் உரிமையில் தலையிடாது வாழ்வதுதான் உண்மை சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திரம்ங்கிறது அதுதான், பெண் தனக்கான உரிமையை தானே ஏற்றுக்கொண்டு அதை யாருடைய தடங்களும் இல்லாமல் தனக்கான உரிமையை பெற்றுக்கொள்கிறாளோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரத்தை அவள் அடைகிறா. கல்வியில் எவ்வளவோ பெரிய சாதனை, பெரிய அளவில் வந்து நம்ம முன்னேறி சென்றாலும் மிகப்பெரிய சாதனை பெண்களாக மாறணும்னா கண்டிப்பாக நமக்கு கல்வி அவசியம். கல்வி தான் ஒரு கலங்கரை விளக்கு மாதிரி, எந்த இடத்துல போனாலும் நமக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடியது கல்வி தான். அதனால் வருங்கால தலைமுறை பெண்களும் கல்வி முன்னேற்றம் மூலமாக கல்வியை அடைந்து மிகப்பெரிய சாதனைகள் படைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்.
0: நிச்சயமா, அதாவது பெண் தன்னுடைய சுதந்திரத்தை யார்கிட்ட இருந்தும் வாங்கணும்னு அவசியம் இல்லை, அது வந்து அவளுடைய உரிமை. சரியா? அதாவது சுதந்திரத்தை பிறர்கிட்டிருந்து வாங்கணுங்கும் போது தான் அது பறிக்கப்படும். அவளே அவளுக்கான உரிமையான சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டு அதை சரியான முறையில் செயல்படுத்தி இன்னைக்கு வந்து சாதிக்கணும். நிறைய பெண்கள் அதே நிலையில் இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்காங்க. சரியான முறையில் சுதந்திரத்தை பயன்படுத்தி சாதி அந்த சுதந்திரம் அந்த பெண்ணுக்கு ஒரு முழுமையான ஒரு உயர்வை தரும். அதனால் இந்த வையமே உயர்வடையும். அதுதானே உண்மை?
1: ஆமா, 2021 கூட மிகப்பெரிய அளவுக்கு சாதனை பெண்களில் முன்னேறி வந்துட்டே இருக்காங்க. லீனா நாயர் ஃபேஷன் துறையில் மிக சிறந்த பெண்மணியாக இருந்துட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமை பொருளாதார நிபுணராக கீதா கோபிநாத் இருக்கிறாங்க. பைஜூஸ் நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க, பைஜூஸ் மூலமாக வந்து ஈஸியாக கல்வியை கற்கலாம், ஆசிரியருடைய துணையோடு எப்படி கல்வியை கற்கிறோமோ அதே மாதிரி கற்கலாம்னு நினைக்கிறாங்க. அதே நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புகளில் பணியாற்றியிருக்கிறவங்க ஒரு பெண் திவ்யா கோகுல்நாத். இது மட்டும் இல்லாமல் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய இணை நிறுவனராக பணியாற்றி வருபவரும் ருச்சி கல்ரா அப்படிங்கிற ஒரு பெண் தான். இப்படி சாதனை பட்டியல் வந்து நீண்டுட்டே தான் போகுது. முந்தைய காலத்தை விட இன்றைய காலத்தை எடுத்துக்கிட்டோன்னா பெண் குழந்தை பிறந்தாலே அவ்வளோ ஒரு முக மலர்ச்சி. முன்னாடியெல்லாம் ஆண் குழந்தை பிறந்தால் ஒரு குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட இன்றைக்கி பெண் குழந்தை பிறந்திருக்கா, மகாலட்சுமியே பிறந்துட்டா அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எதிர்நோக்கிறாங்க.
0: அந்த பெண் குழந்தை வளர்ந்து அந்த பள்ளி படிப்பிற்கு கல்லூரி படிப்பிற்கு செல்லும்போது அந்த பெண் குழந்தையின் சுதந்திரம் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா, அல்லது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எல்லாமே கணினி, அலைபேசி, கைபேசி, இணையம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு போயிட்டுருக்கோம் இல்லையா? அப்போ அதன் மூலமாக இவர்களின் மனது மாற்றப்படுகிறது. அவங்களோட சுதந்திரம் இருக்குது, ஆனால் அந்த பெண் தன்னுடைய சுதந்திரத்தை தன்னுடைய அந்த பருவத்தில், அந்த இளமை பருவத்தில் அவள் சரியாக பயன்படுத்துகிறாளா, அவள் வந்து அதை தவறாக பயன்படுத்துகிறான்னா அதற்கு இந்த கணினியும் இணையமும் தான் காரணம். அப்போ இதை சரிப்படுத்த வேண்டியது யார் கடமை? இந்த சமூகம், இந்த சமூகத்தின் கடமை, அந்த பெற்றோரின் கடமை, அவர் அந்த பெண்ணின் ஆசிரியர்களின் கடமை. இதை அவங்க சரியாக செஞ்சாங்கன்னா பெண்கள் அவர்களின் அந்த பருவத்திற்கான அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துவாங்க இல்லையா?
1: ஆமாம், வீட்டிலேயே பெண் குழந்தைங்களை வளர்க்கும் போது ஆணுக்கு நிகராக பெண்ணை வந்து வளர்க்க ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொடு உணர்வு, குட் டச் பேட் டச்னு எல்லாம் பள்ளி பருவத்திலேயே சொல்லி கொடுக்கணும். தெரியாத ஒரு நபர்கள் தம் பக்கத்தில் வந்தான்னா எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், உடனடியாக அம்மாட்ட வந்து அந்த தனக்கான பிரச்சனையை வந்து சொல்ல முன் வராது. பெண் குழந்தைகள் எதுக்கும் பயப்படக்கூடாது, அவங்களுடைய பிரச்சனைகளை முன் வைக்கிறது மாதிரி வரணும்.

0: ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் குழந்தை திருமணம் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அது இல்லை. பெண் தனக்கான ஒரு சரியான கல்வியில் எல்லாமே தனக்கான நிலையை அடைந்ததுக்கு அப்புறம் தான் அவளுடைய திருமணமே முன்வைக்கிறாங்க பெற்றோர்கள். அதுவும் அவள்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறாங்க, உனக்கான திருமணத்தில் வந்து உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளை இந்த மாதிரி படிச்சிருக்காங்க, உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னு அவளையும் கலந்து ஆலோசிக்கிறது மாதிரி இருக்குது. அப்போது பெண் பள்ளி பருவத்திலேருந்தே வளர்க்கப்படும் போது பெற்றோருடைய கடமை, முக்கியமான ஒரு கடமை, ஆணுக்கு பெண் சமம், ஆண்களை விட அதிகமான பட்டங்களை பெறுபவர்களும் பெண்கள் தான். முன்னாடியெல்லாம் ஆண்கள் தான் ஒரு குடும்பத்தில் வந்து அதிகமாக படிச்சிருப்பாங்க, இப்போ அப்படி இல்லை, வீட்டில் பெண்கள் அதிகமாக படிச்சிருக்காங்க. நம்ம சாதாரணமாக போய் ஒரு கிராமத்தில் போய் கேட்டால் கூட, இன்றைக்கி நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் வந்து ஆசிரியராக பணியாற்றேன் அப்படின்னு தனக்கான நிலையை வந்து அவள் உயர்த்திக்கிட்டே தான் இருக்கா.
1: பெண் அவளே தன்னை பாதுகாத்துக்கிடணும், சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, வெளிப்படையாக இந்த சமூகம் எப்படி இருக்குது, இந்த சமூகத்தில் நல்லது என்ன கெட்டது என்ன அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு வெளிப்படையாக சொல்லித்தந்துடணும். பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா,
0: பெண்மை வெல்க வென்று கூத்திடுவோமடா, பெண்மையை போற்றுவோம்.
2: இதுவரை எது சுதந்திரம் என்ற தலைப்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதில் பங்கேற்றோர் பேராசிரியை இ வாசுகி, பேராசிரியை புவனேஸ்வரி ஆகியோர். நேயர்கள் இதுவரை கேட்டது என்னியர் தோழி. அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
4: இலவசமாக கண்டுகளிப்போம்.
5: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்தி அறிக்கை. திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாயின. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவை இன்று கூடியதும் நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக மறுதேதி குறிப்பிடப்படாமல் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையை ஒத்திவைத்தார். மாநிலங்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிம வளம் சட்டத்திருத்த மசோதா 2026 இன்று நிறைவேறியது. முதலீடுகளுக்கு உகந்த துறையாகவும் வளர்ந்து வரும் அரிய வகை கனிம வளங்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் சுரங்கத்துறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டும் இந்த மசோதாவை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இன்று அறிமுகம் செய்து வைத்தார். இம்மசோதா தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், கனிம வள மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்து ஏல நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதை எடுத்துரைத்தார். கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் கூடுதல் மின் உற்பத்தி நடைபெற்றிருப்பதாகவும் இதில் 73% நிலக்கரி சார்ந்த அனல் மின் ஆலைகளிலிருந்து கிடைக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். நிலக்கரி உற்பத்தி அதிகரித்திருப்பது நரேந்திரமோடி அரசின் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேறிய பின்னர் மாநிலங்களவையும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சென்ற மாதம் 20 மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் கடந்த 25 நாட்களில் 19 அமர்வுகள் இடம்பெற்றுள்ளன. பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு, தீர்வாயங்கள் சீர்

0: சீர்திருத்தங்கள், தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் உள்ளிட்ட சட்டத்திருத்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேறின. இதனிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேறியுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் ஒரு மசோதா குறித்து மட்டுமே இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற்றதாக தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரை மக்களவையின் செயல்பாடு 19% மாநிலங்களவையின் செயல்பாடு 39% இருந்ததாக கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளியால் முதல் முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றவர்களுக்கு எந்த வாய்ப்பும் அனுபவமும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் குறை கூறினார். நாட்டின் வளமான நாட்டுப்புற கலை கலாச்சாரங்களை பாதுகாப்பதில் கலைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், நம் நாட்டின் இசை பல்வேறு வடிவங்களை கொண்டதாகும் என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்த விருதுகள் அனைத்தும் தேசத்தின் வளமான கலாச்சாரத்தையும் பாரம்பரிய மரபுகளையும் பிரதிபலிப்பதாகும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாயின. 67,452 கோடி ரூபாய் முதலீட்டிலான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 106,998 பேர் வேலைவாய்ப்பை பெறுவர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தொழில் வளர்ச்சிக்கு உகந்த சூழல் தமிழகத்தில் உள்ளதாக கூறினார். வேலை தேடி இளைஞர்கள் சொந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதே அரசின் இலக்கு என்றும் அமைச்சர் தெரிவித்தார். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக மாநிலத்தில் கன்னட அமைப்புகள் இன்று அழைப்பு விடுத்திருந்த முழு அடைப்பு போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்தார். இருப்பினும் ஒசூரில் அத்துமீறி நுழைய முயன்ற கன்னட அமைப்பினரை இரு மாநில காவல்துறையினரும் அப்புறப்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கர்நாடகாவை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் ஓசூர் உள்ளே நுழைந்து கோஷங்களை எழுப்பிய போது இரு மாநில போலீசார் ஒன்று சேர்ந்து அவர்களை கைது செய்தனர். தமிழகத்தில் இருந்து கர்நாடகா செல்லும் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. எனினும் அத்திப்பள்ளிக்கு முன்பாக பொதுமக்கள் கீழே இறக்கிவிடப்பட்டு அங்கிருந்து கடந்து சென்று கர்நாடக மாநில பேருந்துகளின் மூலமாக கர்நாடகா சென்று கொண்டிருக்கின்றனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் புதுதில்லியில் மூவர்ண கொடி தேசிய கொடி யாத்திரையை மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிஜேபி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரியலூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தியவாறு ஏராளமான பிஜேபி தொண்டர்கள் பங்கேற்றனர். வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்றுமாறு அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் மீனவர் மானிய கோரிக்கையின்போது சாதகமான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றார். ஆழ்கடல் மீன்பிடி அனுமதி தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக கச்சத்தீவு தலைமன்னார் இடையே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததோடு ஒரு படகையும் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சிறப்பு பிரிவினருக்கு நேரடியாகவும் பொது பிரிவினருக்கு இணைய வழியாகவும் இக்கலந்தாய்வு நடைபெறுகிறது. வரும் 19ஆம் தேதி மாலை 5 மணி வரை தகுதியான மாணவர்கள் கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். அவை பரிசீலனை செய்யப்பட்டு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதான முடிவுகள் வரும் 21ஆம் தேதி வெளியிடப்படும். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை, அரியலூர், திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான விளையாட்டு மேம்பாட்டுத் திட்டங்கள் கடந்த 3 மாதங்களில் தொடங்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. ராமநாதபுரம், சேலம், கடலூர் மாவட்டங்களில்

0: 1,24,00,000 ரூபாய் மதிப்பில் இதுபோன்ற ஓடுதள பணிகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இம்முகாமில் 1,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளது. இம்முகாமில் தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு 1,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வினை நடத்தவுள்ளனர். பட்டதாரிகள், டிப்ளமா, ஐடிஐ 12வது மற்றும் 10வது வகுப்பு படித்தவர்கள் தேர்ந்தெடுக்க உள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் தங்களுடைய கல்வி சான்றுகளுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நேரில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி சரண்ய ஆரி தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற 32வது தேசிய மாங்கனி கண்காட்சியில் சிறந்த மாங்கனிகளாக மல்கோவா பங்கனப்பள்ளி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பரிசுகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் விவசாயிகளுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை சீர்காழி அருள்மிகு சட்டைநாதர் திருக்கோவில் ஆடிப்பூர உற்சவ தேரோட்டம் இன்று நடைபெற்றது.

0: அதாவது தேசிய மாங்கனி கண்காட்சியில் சிறந்த மாங்கனிகளாக மல்கோவா பங்கனப்பள்ளி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பரிசுகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் விவசாயிகளுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை சீர்காழி அருள்மிகு சட்டைநாதர் திருக்கோவில் ஆடிப்பூர உற்சவ தேரோட்டம் இன்று நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சீர்காழி சட்டநாதர் சுவாமி கோவிலில் ஆடிப்பூர மகோற்சவத்தின் 9 நாள் விழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. அம்பாள் விநாயகர் சுவாமி தேரில் எழுந்தருள திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். 4 வீதிகள் வழியாக தேர் வலம் வந்து நிலையை அடைந்தது. நாளை காலை 7 மணிக்கு தீர்த்தவாரியும் இரவு 7 மணிக்கு திருக்கல்யாண வைபவமும் தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதி உலாவும் நடைபெறுகிறது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் ஆவணி மூலத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மேட்டூர் அணை நீர்மட்டம் 80.31 அடியாக இன்று உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7833 கனஅடியாக குறைந்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. 16வது ஆடவர் மற்றும் மகளிருக்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாகின. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 1:55 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள்.
3: நேர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
4: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
3: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
4: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
3: வீதி நாடகம்,
4: நாட்டிய நாடகம்,
3: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
4: மாயாஜாலம்,
3: புராண கதைகள்,
4: பொம்மலாட்டம்,
3: தோல்பாவை கூத்து
4: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
3: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
4: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
3: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
4: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
3: தொடர்புக்கு
4: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301-2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
3: தொலைபேசி எண் 0442-2951-5449.
4: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
5: ஆகஸ்ட் 18 தேதி.

0: அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
3: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
4: நேர்களே, இந்த அலைவரிசையில் இன்று இரவு 9:30 நாடக மலர். இதில் மகனே மகனே நாடகம் இடம்பெறும். எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
5: I am Valsa Williams with the midday news. The headlines. Both houses of parliament adjourn sine die with passage of 12 bills during monsoon session. Lok Sabha registers only 19% productivity amid opposition's uproar. Parliament passes Mines and Minerals Development and Regulation Amendment Bill 2026 to make mining sector more efficient. President Draupadi Murmu confers Sangeet Natak Academy fellowships and awards to over 100 artists. Several U.S. states issue special proclamations to commemorate August 15 as India Day celebrating independence. Colombia declares an economic emergency to take measures for relief efforts following powerful earthquake. And in Canadian Open tennis, defending champion Ben Shelton to take on compatriot Brandon Nakashima in men's singles final at Montreal. Both houses of parliament have been adjourned sine die. The monsoon session of parliament, which began on the 20th of last month, concluded today after having 19 sittings spread over 25 days. We have more from our correspondent.
6: Several bills, including of national importance, were passed during the monsoon session. Some of them include the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026, the Prevention of Insults to National Honor Amendment Bill, the Tribunals Reforms Bill, the Taxation and Other Laws Amendment Bill, the National Cooperative Development Corporation Amendment Bill, and the Kerala Alteration of Name Bill 2026 were passed. The Parliament also referred the Foreign Contribution Regulation Amendment Bill 2026 to the Joint Parliamentary Committee for further scrutiny. The objective of the bill is to make the use of foreign contributions more transparent and accountable. However, the session also saw repeated disruptions over the issue of students' protest over the NEET paper leak, alleged police action against protesting students, and alleged anomalies in Ayodhya Ram temple donation. Despite repeated assurance from the government that it is ready for a detailed discussion on students' issue, the opposition continued with their protest, disrupting the proceedings of the house. Anand Kumar, Akashwani News, Delhi.
5: In his concluding remarks, Rajya Sabha Chairman C.P. Radhakrishnan expressed concern over the repeated disruptions in the House. He said the floor of the House was open, but the members did not make the fullest use of the opportunities available to them to raise the voice of the people. He, however, said the House managed to fulfil its core legislative duties by passing and returning 12 bills. Mr. Radhakrishnan informed that the House functioned for only 37 hours and 49 minutes, resulting in a productivity of 39.17%.
7: The House functioned for only 37 hours and 49 minutes, regarding a productivity of 39.17%.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: சிறுதானியத்தில் என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து பிஸ்கெட் பண்ண கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் மிக்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். அதில் வந்து சத்து மாவாக குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணி தர்றது சிறுதானியத்தில், அதன்றதையும் நாங்கள் கற்றுக்கிட்டோங்க சார்.
0: மதிப்பு கூட்டல் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
2: நம்ம மண் பரிசோதனை பண்ணி இந்த மண்ணில் என்ன சத்துக்கள் குறைவாக இருக்கிறது, இல்லை என்ன பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சு நம்ம வந்து இந்த விவசாயம் பண்ணினா தொடர்ச்சியாக அதிக மகசூல் நம்ம எடுக்க முடியும்.
0: மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் குறித்து திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: ஒலிக்கும் இந்த பாடல் இடம்பெற்ற படம் சந்தோஷ் சுப்பிரமணியம். பாடலை பாடியிருப்போர் ரஞ்சித் ஆண்ட்ரியா.

மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து அற்புதம் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா இணைந்து பாடியுள்ள பாடல்.

இதுவரை திரைகானம் ஒலிவிழாவரை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள்: தருமபுரி 7 சென்டிமீட்டர், சோலையார் 5 சென்டிமீட்டர், சின்னக்கல்லார் உப்பாசி டிஆர்எஃப் ஏடபிள்யூஎஸ் தலா 4 சென்டிமீட்டர், சிங்கோனா வால்பாறை பிடிஓ ஊத்துக்கோட்டை வால்பாறை பிஏபி வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 3 சென்டிமீட்டர், தருமபுரி பெரியாறு தேவாலா பொன்னமராவதி கொளப்பாக்கம் ஏஆர்ஜி அரக்கோணம் தலா 2 சென்டிமீட்டர், காரைக்குடி மின்னல் இலுப்பூர் குண்டேரிப்பள்ளம் பிஏஎஸ்எல் பெங்கூர் பெல்லிமலை எஸ்டேட் குண்டாறு அணை டிஎஸ்சிஎல் எறையூர் மேட்டூர் ஏடபிள்யூஎஸ் டேனிஷ்பேட்டை டிஎஸ்சிஎல் ரிஷிவந்தியம் ராசிபுரம் மேட்டூர் இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம்: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிக அளவு வெப்பநிலையான 39.8 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் தருமபுரியில் 22.5 டிகிரி செல்சியஸ் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.2 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் குறித்த தகவல்: நாகப்பட்டினம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று 13ஆம் தேதி நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்யக்கூடும். மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 14ஆம் தேதி நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மதுரை திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. 15ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன்

கூடிய பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். 16ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. இணைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 17ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, என்றாலும் வட உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இத்துடன் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். அதில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரள் அமுதம் கேட்போம்.

0: குடிகாரனை பெற்ற தாய் கண்டாலும் வெறுப்பாள் என்னும் போது ஒழுக்க விரும்பிகளான சான்றோர் பார்த்தால் எப்படி விரும்புவார்கள்? குறள் எண் 923 அதிகாரம் கல் உண்ணாமை.
1: முகத்தேயும் இன்னாதால் என் மற்ற சான்றோர் முகத்துக்களி.
0: குடிகாரனை பெற்ற தாய் கண்டாலும் வெறுப்பாள் என்னும் போது ஒழுக்க விரும்பிகளான சான்றோர் பார்த்து

0: ஆல் எப்படி விரும்புவார்கள். குறள் எண் 923 அதிகாரம் கல் உண்ணாமை.
1: குறள் முதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். முதல் பாடல் சித்ரா, குறளில் காதல் சுகமானது திரைப்படத்திலிருந்து.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: சிறுதானியத்தில் என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து பிஸ்கெட் பண்ண கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் மிக்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். அதில் வந்து சத்து மாவாக குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணி தர்றது சிறுதானியத்தில், அதன்றதையும் நாங்கள் கற்றுக்கிட்டோங்க சார்.
0: மதிப்பு கூட்டல் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
2: நம்ம மண் பரிசோதனை பண்ணி இந்த மண்ணில் என்ன சத்துக்கள் குறைவாக இருக்கிறது, இல்லை என்ன பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சு நம்ம வந்து இந்த விவசாயம் பண்ணினா தொடர்ச்சியாக அதிக மகசூல் நம்ம எடுக்க முடியும்.
0: மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் குறித்து திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: திரைக்கானத்தில் தொடர்வது உன்னிகிருஷ்ணன், ஹரிணி குரல்கள். திரைப்படம் ஆனந்தம்

0: 120 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மதிப்பு கூட்டுதலின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். மண் வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். 8:05 8:30 திரைகானம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகானம், 9:30 நாடகமலர் மகனே மகனே நாடகம் எழுதியவர் சேலம் சங்கீதரத்னம் அவர்கள், அமைப்பு சிவமுருகையன் எஸ் ஜான்சன் ஆகியோர். 10:00 காற்றோடு கலந்திடவா. நேர்களே, நாளை இரவு 7:00 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 101.4 MHz, 100.1 FM கோல்டு அலைவரிசை, டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் ஆகிய அலைவரிசைகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். குடியரசுத் தலைவர் உரையின் தமிழாக்கம் 9:30 ஒலிபரப்பாகும். இதர நிகழ்ச்சிகளாக காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சா வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் வாழ்க சுதந்திரம், பி சரவணன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 8:45 திரைகானம், 8:30 கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் கே ஜி பக்தவச்சலம் அவர்களுடன் நேர்முகம். காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜி கே ரகுராமன் அவர்களின் நாகஸ்வர இசை, வதத்தூர் வி மணிகண்டன் அவர்கள் தவில். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10:00 முத்துச்சிதறல், 11:00 இலக்கியம் பேசுவோம். திருக்குறள் சு முருகானந்தம் அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சி அரவிந்தன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். வியல்குமார் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத் மாலா பரியோஜனா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுநர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதை அரங்கம் வழங்குபவர் வி துர்கா ரமேஷ் அவர்கள். தொகுப்பு எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாபதி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.3°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.7°C, பதிவான ஈரப்பதம் 75%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.8°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.6°C, பதிவான ஈரப்பதம் 63%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: This is Akashvani, the news read by Shagun Chopra.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். கேட்கும் முன்
1: நேர்களே, இன்று 7:30 க்கு

நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் அருள்மொழிவர்மனுக்கு அவனுக்கான ஜுர சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வந்தது. அங்கே சுவற்றில் இருந்த சித்திரங்களை பார்த்து தான் தேவலோகத்துக்கே வந்துவிட்டபடியாக அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். அடிக்கடி பிரக்ஞை திரும்பி மறுபடி அவன் மயக்கத்தில் ஆழும் சூழ்நிலை நிலவியது. அப்போது அங்கே தேவ இளைஞர்களும் இளைஞிகளும் இருந்ததாக அவன் கற்பனை செய்து கொண்டான். அங்கே புத்த பிக்ஷுக்களுக்கும் இடமுண்டு என்று அவன் நினைத்து கொண்டான். ஏனென்றால் அவ்வப்போது ஒரு புத்த பிக்ஷு வந்து அவனுக்கு அமுதபானத்தை ஊற்றிச் செல்வதை அவன் நினைவில் கண்டுகொண்டான். ஆனால் இவ்வளவு வசதிகள் இருந்தும் தாகம் மட்டும் அதிகமாகவே இருக்கிறதே, அந்த தெய்வீக பானத்தை ஊற்றிச் சென்ற புத்த பிக்ஷு இன்னும் சற்று அதிகமாக பானத்தை கொடுக்கக்கூடாதா? ஏன் தேவலோகத்தில் கூட இந்த தரித்திர புத்தி என்று அவன் எண்ணிக்கொண்டான். ஒருவேளை அமுதத்தை ஒரேடியாக அதிகமாக அருந்தக்கூடாது போலும். இது அமுதமா அல்லது ஒருவேளை ஏதேனும் மதுபானமா? சீச்சி, புக்ஷுக்கள் கேவலம் மதுவை கையினாலும் தொடுவார்களா? தன் வாயிலேதான் கொண்டு வந்து ஊற்றுவார்களா? இல்லையென்றால் ஏன் இப்படி தனக்கு மயக்கம் வருகிறது? அமுதபானம் செய்த சிறிது நேரத்துக்கெல்லாம் ஏன் நினைவு குன்றுகிறது? 3 தினங்கள் இவ்வாறு பொன்னியின் செல்வன் வானவர் உலகத்திலும் நினைவே இல்லாத சூனிய உலகத்திலும் மாறி மாறி காலம் கழித்த பிறகு 4ஆம் நாள் காலையில் தூக்கத்திலிருந்து விழித்தெழுவது போல எழுந்து பூரண சுய நினைவு பெற்றான். உடம்பு பலவீனமாய்த்தான் இருந்தது, ஆனால் உள்ளம் தெளிவாக இருந்தது. எதிரே சுவரில் இருந்த உருவங்கள் சித்திர உருவங்கள் என்பதை அறிந்தான். அந்த தேவயக்ஷ கிண்ணரர்கள் தன்னை வரவேற்பதற்காக அங்கே நிற்கவில்லை என்றும் தேவலோகத்துக்கு விஜயம் செய்த பகவான் புத்தரை வரவேற்கிறார்கள் என்றும் அறிந்தார். மற்றொரு சுவரில் மேகங்கள் சூழ்ந்த வானவெளியில் புத்த பகவான் ஏறி வருவது போன்ற சித்திரம் எழுதியிருந்ததையும் கண்டான். புத்த விகாரம் ஒன்றில் தான் படுத்திருப்பதை அறிந்து கொண்டான். எங்கே, எந்த புத்த விகாரத்தில் என்று சிந்தித்தபோது இலங்கையிலிருந்து தான் பிரயாணம் தொடங்கியதிலிருந்து நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன. வந்தியத்தேவனும் தானும் அலைமோதிய கடலில் அலைப்புண்டு அலைப்புண்டு கைசளைத்து போனது வரையில் ஞாபகம் வந்தது. அப்புறம் ஒரே குழப்பமாக இருந்தது. அந்த சமயம் புத்த பிக்ஷு ஒருவர் அந்த அறைக்குள் வந்தார். வழக்கம் போல கையில் அமிர்த கிண்ணத்துடன் வந்தார். இளவரசன் அருகில் வந்ததும் பிக்ஷு அவனை உற்று பார்த்தார். இளவரசன் கையை நீட்டி கிண்ணத்தை வாங்கி அதில் இருப்பது என்னவென்று பார்த்தான். அது தேவலோகத்து அமுதம் இல்லை என்று உறுதிப்படுத்தி கொண்டான். மருந்து அல்லது மருந்து கலந்த பால் என்று தெரிந்து கொண்டான். பிக்ஷுவை நோக்கி, சுவாமி, இது என்ன இடம்? தாங்கள் யார்? எத்தனை நாளாக நான் இங்கே படுத்திருக்கிறேன் என்று கேட்டான். பிக்ஷு அதற்கு ஒன்றும் மறுமொழி சொல்லாமல் திரும்பிச் சென்றார். அடுத்த அறைக்கு அவர் சென்று, ஆச்சாரியரே, ஜுரம் நன்றாக தெளிந்து விட்டது, நினைவு பூரணமாக வந்துவிட்டது என்று கூறியது இளவரசன் காதில் விழுந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் வயது முதிர்ந்த பிக்ஷு ஒருவர் பொன்னியின் செல்வன் இருந்த அறைக்குள் வந்தார். கட்டிலின் அருகில் வந்து அவரும் இளவரசனை உற்று பார்த்தார். பிறகு மலர்ந்த முகத்துடன், பொன்னியின் செல்வ, தாங்கள் இருக்கும் இடம் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரம். கடுமையான தாபஜுரத்துடன் தாங்கள் இங்கே வந்து 3 தினங்கள் ஆயின. தங்களுக்கு இந்த சேவை செய்வதற்கு கொடுத்து வைத்திருக்கிறோம். நாங்கள் பாக்கியசாலிகள் என்றார். நானும் பாக்கியசாலிதான். இந்த சூடாமணி விகாரத்துக்கு வந்து பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தேன். எப்போதோ ஒரு சமயம் இந்த நகரின் துறைமுகத்துக்கு போகும்போது வெளியிலிருந்து பார்த்திருக்கிறேன். தெய்வாதீனமாக இங்கேயே நான் வந்து தங்கியிருக்கும்படி நேர்ந்தது. சுவாமி, எப்படி நான் இங்கே வந்து சேர்ந்தேன் சொல்ல முடியுமா என்று அருள்மொழிவர்மன் கேட்டான். இளவரசே, முதலில் தங்களுடைய கையில் உள்ள

0: விருந்தை சாப்பிடுங்கள், எனக்கு தெரிந்த விவரங்களை சொல்லுகிறேன் என்றார் பிக்ஷு. இளவரசன் மருந்தை சாப்பிட்டுவிட்டு, ஐயா, இது மருந்தல்ல, தேவாமிர்தம். என் விஷயத்தில் தாங்கள் எவ்வளவோ ஸ்ரத்தை எடுத்து சிகிச்சை செய்வித்திருக்கிறீர்கள். ஆனால் இதற்காக தங்களுக்கு நான் நன்றி செலுத்தப் போவதில்லை என்றான். ஆச்சாரிய பிக்ஷு புன்னகை புரிந்து, இளவரசே, தாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்வது பரமோத்தம தர்மம் என்று புத்த பகவான் அருளியிருக்கிறார். நோய்பட்ட பிராணிகளுக்கு கூட சிகிச்சை செய்யும்படி புத்த தர்மம் கட்டளையிடுகிறது. தங்களுக்கு சிகிச்சை செய்வதில் அதிக விசேஷம் ஒன்றுமில்லை. சோழ குலத்துக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டவர்கள். தங்கள் தந்தையார் சுந்தர சோழ சக்கரவர்த்தியும் தங்கள் திருத்தமக்கையார் இளைய பிராட்டியும் புத்த தர்மத்துக்கு எவ்வளவோ ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இலங்கை அனுராதபுரத்தில் புத்த விகாரங்களை புதுப்பித்து கட்ட நீங்கள் ஏற்பாடு செய்ததும் எங்களுக்கு தெரிந்ததே. அப்படி இருக்கும்போது நாங்கள் செய்த இந்த சிறிய உதவிக்காக தங்களிடம் நன்றி எதிர்பார்க்கவில்லை. ஆச்சாரியரே, நன்றி செலுத்துவது பற்றி அந்த முறையில் நான் கூறவில்லை. எனக்கு எப்பேற்பட்ட கடும் ஜுரம் வந்திருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இலங்கையில் இந்த ஜுரத்தினால் பீடிக்கப்பட்டவர்களின் கதியை நான் பார்த்திருக்கிறேன். நியாயமாக இதற்குள் நான் வானவர் உலகத்திற்கு போயிருக்க வேண்டும். அங்கே தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள் என்னை வரவேற்று உபசரித்துக்க கூடும் அல்லவா? இன்று தேவர் தேவியர்களுக்கு மத்தியில் உண்மையாகவே அமிர்தபானம் செய்து கொண்டு ஆனந்தமயமாயிருப்பேன் அல்லவா? அதை தாங்கள் கெடுத்து விட்டீர்கள். வானுலகத்தில் வாசல் வரையில் சென்ற என்னை திரும்ப இந்த துன்பம் நிறைந்த மண்ணுலகத்துக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். ஆதலின் எனக்கு தாங்கள் நன்மை செய்ததாகவே நான் எண்ணவில்லை. ஆகையால் தான் தங்களுக்கு நன்றி செலுத்தப் போவதில்லை என்று கூறினேன். ஆச்சாரிய பிக்ஷுவின் முகம் ஆனந்த பூரிப்பினால் மலர்ந்தது. பொன்னியின் செல்வ, தாங்கள் வானுலகத்துக்கு போக வேண்டிய காலம் வரும்போது தேவேந்திரனும் பிற தேவர்களும் விமானங்களில் வந்து தேவ துந்துபிகள் முழங்க மலர் மாறி பொழிந்து தங்களை அழைத்துச் செல்வார்கள். ஆனால் அந்த காலம் இன்னும் நெடுந்தூரத்தில் இருக்கிறது. இந்த மண்ணுலகில் தாங்கள் செய்ய வேண்டிய அரும்பெரும் காரியங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அவற்றை முடித்துவிட்டல்லவா வானுலகம் செல்வது பற்றி யோசிக்க வேண்டும் என்றார். இதுகாரும் சாய்ந்து படுத்திருந்த பொன்னியின் செல்வன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவனுடைய திருமுகத்தில் அபூர்வமான களை பொலிந்தது. அவனுடைய விசாலமான நயனங்களிலிருந்து மின்வெட்டு போன்ற ஒளிக்கிரணங்கள் அலையலையாக கிளம்பி அந்த அறையையே ஜோதிமயமாகச் செய்தன. ஆச்சாரியரே, தாங்கள் கூறுவது உண்மை. இந்த மண்ணுலகில் நான் சில காரியங்களை சாதிக்க விரும்புகிறேன். அரும்பெரும் பணிகள் பல செய்து முடிக்க விரும்புகிறேன். இந்த சூடாமணி விகாரத்தை ஒரு சமயம் வெளியிலிருந்து பார்த்தேன். அனுராதபுரத்தில் உள்ள ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் பார்த்தேன். அங்கே உள்ள அபயங்கரி விகாரத்தைப் போல பெரியதாக இந்த சூடாமணி விகாரத்தை புனர் நிர்மாணம் செய்யப் போகிறேன். அனுராதபுரத்தில் உள்ள பெரிய பெரிய புத்தர் சிலைகளைப் போன்ற சிலைகளை இந்த விகாரத்திலும் அமைத்து பார்க்கப் போகிறேன். இன்னும் இந்த சோழ நாட்டில் உள்ள சிவாலயங்களை அம்மாதிரி புதுப்பித்து கட்டப் போகிறேன். இலங்கையில் உள்ள ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் பார்த்துவிட்டு இந்த சோழ நாட்டில் உள்ள ஆலயங்களையும் நினைத்து பார்த்தால் எனக்கு உடலும் உள்ளமும் குன்றுகின்றன. வானளாவும் கோபுரத்தை உடைய மாபெரும் ஆலயத்தை தஞ்சாவூரில் நிர்மாணிக்கப் போகிறேன். அதற்கு தகுந்த அளவிலே மகாதேவருடைய சிலையை செய்து நிர்மாணிக்கப் போகிறேன். ஆச்சாரியரே, இந்த சோழ நன்னாட்டிலே புத்த ஸ்தூபங்களும் சிவாலயங்களும் கோபுரங்களும் ஒன்றோடொன்று போட்டியிட்டு மேகமண்டலத்தை எட்டப்போகின்றன. ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு இந்த தெய்வ தமிழ் திருநாட்டில் பிறக்கும் சந்ததிகள் அவற்றைக் கண்டு பிரமித்து நிற்கப் போகிறார்கள். இவ்வாறு ஆவேசம் கொண்டவன் போல பேசி வந்த இளவரசன் உடலில் போதிய பலமின்மையால் கட்டிலில் சாய்ந்தான். உடனே ஆச்சாரிய பிக்ஷு அவனுடைய தோள்களை பிடித்து கொண்டு கட்டிலில் தலை அடிபடாமல் மெல்ல மெல்ல அவனை படுக்க வைத்தார். நெற்றியில் கையினால் தடவி கொடுத்து, இளவரசே, தாங்கள் உத்தேசித்த அரும்பெரும் காரியங்களையெல்லாம் காலாகாலத்தில் செய்து முடிப்பீர்கள். முதலில் உடம்பு பூரணமாய் குணமடைய வேண்டும். சற்று அமைதியாயிருங்கள் என்றார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்.

0: புத்த என்கிற சொல்லுக்கு ஞானம் கைவரப்பெற்ற என்பது பொருள். மன்னர் சுத்தோதனருக்கும் மாயாதேவிக்கும் குமாரனாய் அவதரித்தவரின் பிள்ளை திருநாமம் சித்தார்த்தன். பேருக்கு ஏற்ற மாதிரி கருதியதை முடித்தவர். 6 வருஷம் கடும் சாதனம் பழகி ஞான ஒளி பெற்று போதிசத்வரா பேருபதேசம் வழங்கி பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்றியவர். இதே போல அரச குலத்தில் பிறந்த அருள்மொழிவர்மர் நாடாள்வதில் எந்த நாட்டமும் இல்லாமல் பந்தங்களிலிருந்து விடுபட்ட சுதந்திர மனிதனாக வாழ விரும்புவதை பார்க்குறோம். புத்த மதத்தில் துறவு பூணுவோர் அதுக்கு முன்னால அரசகுமாரனைப் போல ஆடை அணிகலன்கள் பூணும் வழக்கம் இருந்து வருது. கௌதமரின் தியாகத்தை நினைவூட்டுவதாக அமைந்த வழக்கம். உள்ள தளவில் துறவியாக வாழ்ந்துகிட்டு வர பொன்னியின் செல்வர் வேறு காரணங்களுக்காக சூடாமணி விகாரத்தில் இருப்பது விசித்திரமான இணைவு அல்லவா? சில தொடர்களை பார்ப்போம். கேவலம் இந்த சொல் பொதுவாக இழிவான, அற்பமான, தாழ்வான இப்படியெல்லாம் பொருள் உடையதாக கருதப்படுது. ஆன்மீகத்தில் கேவலம் என்கிற சொல் தனிமை, இறைநிலை, தான் தானே ஆகி ஒன்றிய முழுமையான நிலை போன்ற முற்றிலும் வேறு விதமான பொருளை கொண்டது. தாபஜ்வரம் இதன் பொருள் துன்பத்துடன் கூடிய நோய், நடுக்கத்துடன் காய்ச்சல். தெய்வாதீனம் ஆதீனம்ங்கிற சொல்லின் பொருள் கட்டுப்பாடு, உரிமை. தெய்வாதீனம் இத்தொடரின் பொருள் தெய்வத்தின் செயல். ஸ்ரத்தை ஒருவர் காட்டும் அக்கறை, ஈடுபாடு, முழு கவனம். இதை அடிப்படையாக கொண்டு உருவானது ஸ்ராத்தம், முன்னோர் நினைவாக பக்தியுடன் செய்யப்படுற சடங்கு. பரமோத்தம தர்மம் பரம உத்தம தர்மம் இப்படி பிரிச்சா மிக சிறந்த அறம்ங்கிற பொருள் கிடைக்கும். அபயகிரி விகாரம் இன்னொரு பேரு அபயகிரி டாகாபா. இதை கட்டினவன் வட்டகாமினி அபயா என்கிற வலகம்பாகு. காலம் பூமு 104, அதாவது இன்றைக்கு 2100 ஆண்டுகளுக்கு முன். கிரி என்ற சொல் சிங்களத்தில் பாலை குறிக்கும். புனர் நிர்மாணம் மறுசீரமைப்பு. புனர்ங்கிற முன்னோட்டு மீண்டும், மறுபடியும், திரும்பவும் இப்படி பொருள்களை கொண்டு இணையும். எடுத்துக்காட்டா புனர் ஜென்மம் மறுபிறவி, புனர்வசு மீண்ட ஒளி மீண்ட செல்வம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: திரையிசை பாடல் ஒன்று கேட்போம். TM சவுந்தரராஜன் குரலில் இரு மலர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ, நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

0: தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று சங்கீத நாடக அகாடமி விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டுப்புற கலைகளின் பாரம்பரியத்தையும் கலாச்சார தொன்மையையும் எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கலைகளை ஆவணப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் வளமிக்க நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். தமிழகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் தேசிய சுற்றுலா திட்டம், பிரசாத் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுற்றுலா திட்டத்தின் கீழ் 2வது கட்டமாக மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் சிறந்த சுற்றுலா அனுபவ திட்டத்திற்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் ஆன்மீக சுற்றுலா திட்டங்களுக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், காஞ்சிபுரம் வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளுக்காக 19 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நவக்கிரக கோயில்கள் மேம்பாட்டு பணிகளுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் மாமல்லபுரத்தில் நந்தவன பாரம்பரிய பூங்கா அமைக்கவும், உதகை ரேஸ்கோர்ஸில் சூழலியல் பூங்கா அமைக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2676 கோடி ரூபாய் முதலீட்டுடன் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டையொட்டி 8 புதிய திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். சிப்காட், டிட்கோ மற்றும் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம், தமிழ்நாடு தொழில்துறை வீட்டுவசதி ஆகிய நிறுவனங்களின் 2 திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிறுவனங்களுக்கான 13 கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார். 9 நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 20 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் திரு விஜய் வழங்கினார். சிறிய நீர்நிலைகளை ஒட்டி சூரிய ஒளி தகடுகளை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்து மோட்டார் மூலம் நீர் இறைக்கும் சென்னை ஐஐடியின் திட்டத்தை மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத், சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி ஆகியோர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை அடுத்த விஷ்ணுபுரம் கிராமத்தில் இன்று தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் முதல் முறையாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயம் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீர் கொண்டு செல்லப்படும். தண்ணீர் ஆவியாவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் திரு லயோலா மணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாடப்புத்தக கிடங்கை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புத்தகங்கள் மாணவர்களுக்கு எவ்வித சேதமும் இன்றி பத்திரமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், கிடங்கை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் எனவும் தாம் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக கூறினார். மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள இடங்களில் புத்தகங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், உடனுக்குடன் அதனை சரிசெய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உருது பாடப்புத்தகங்கள் போதிய அளவில் வழங்கப்பட்டுள்ளதாகவும், பற்றாக்குறை இருப்பின் அதனை சரிசெய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லயோலா மணி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற

0: இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தவிக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் பரவலாக பல்வேறு இடங்களில் மக்கள் குடிநீருக்காக வீதியில் இறங்கி போராடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெப்பத்தாக்கத்தின் காரணமாக ஏரி குளங்கள் வறண்டு நிலத்தடி நீர் மிகவும் குறைந்துவிட்ட நிலையில் அதனை எதிர்கொள்ள மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கவில்லை என்று அவர் குறை கூறியுள்ளார். மக்களின் தாகம் தீர்க்க ஆழ்துளை கிணறுகளை அமைப்பது, லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவது போன்ற உடனடி நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏரி குளங்களை தூர்வாறுதல், சிறு தடுப்பணைகள் கட்டுதல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். குடிநீர் விஷயத்தில் மாநில அரசு மெத்தன போக்குடன் செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜிக்யாசா திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இம்மாவட்டத்தில் உள்ள வெம்பாக்கம், குப்பம், வானாபுரம், ஆழிவிதை தாங்கி ஆகிய அரசு பள்ளிகளில் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான இரண்டு நாள் பயிலரங்கு நடைபெற்று வருகிறது. இப்பயிலரங்கில் மாணவர்கள் விஞ்ஞானிகளுடன் நேரடியாக உரையாடி அறிவியல் குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்துள்ளது. விஞ்ஞானிகளுடனான உரையாடல் தங்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டியுள்ளதாக மாணவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: விஞ்ஞானிகள்லாம் வந்தாங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்ட பிறகு எங்களுக்கு அறிவியல் படிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அறிவியல் வந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு. சிஐஎஸ்ஆர் வந்து அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் வந்தாங்க, எங்களுக்கு அறிவியல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இவங்க வந்து நல்ல பாடலாம், நல்ல எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்து நல்லா நடத்துனாங்க. அதுல இருந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது. இதுல இருந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாவும் இவங்க சொல்லிக் கொடுத்ததுனால புரியுற மாதிரியும் நல்லா சூப்பரா நடத்துனாங்க.
1: நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அஞ்சல் துறை சார்பில் தேசிய கொடி பேரணி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திருமதி ஷரண்யா அரி இன்று தொடங்கி வைத்தார். சிவகாசி அருகே நமஸ்கரித்தான் பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் அருண் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யமாட்டோ நவோக்கி தஜிமா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 163 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் நெல்லை அணி சற்றுமுன் வரை 11 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்தது. இரவு மணி 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தவிக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க

0: என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோங் பேங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले.
4: என் பேர் லட்சுமி பிரபா. ஆப்பட மாவட்டம் திருக்கோளத்தூர் இருக்கா, பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவி அவர்கள் ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளை வெளிய அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: இங்கே கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு அழைக்கவும்.
2: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் மனதில் நின்றவை. முதலில் சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடியுள்ள பாடல் தூள் என்ற படத்திற்காக.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: அன்பே சைவம் என்ற படத்திற்காக விஜய் பிரகாஷ் சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: தில் என்ற படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியுள்ள பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: சிறுதானியத்தில் என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து பிஸ்கெட் பண்ண கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் மிக்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். அதில் வந்து சத்து மாவாக குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணி தர்றது சிறுதானியத்தில், அதன்றதையும் நாங்கள் கற்றுக்கிட்டோங்க சார்.
0: மதிப்பு கூட்டல் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
2: நம்ம மண் பரிசோதனை பண்ணி இந்த மண்ணில் என்ன சத்துக்கள் குறைவாக இருக்கிறது, இல்லை என்ன பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சு நம்ம வந்து இந்த விவசாயம் பண்ணினா தொடர்ச்சியாக அதிக மகசூல் நம்ம எடுக்க முடியும்.
0: மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் குறித்து திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: தெனாலி என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல்

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2 தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442915549.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18 தேதி.

0: கேட்ட பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது நேயர்களே. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர். நந்தகோபால் அவர்கள்.
1: தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2026 காரிஃப் பருவத்தில் வாழை மற்றும் மரவள்ளி பயிர்களுக்கு பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் வாழை மற்றும் மரவள்ளி பயிர்கள் இத்திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. வாழை ஏக்கருக்கு 72,600 ரூபாய் காப்பீட்டுத் தொகையும் விவசாயிகள் பங்களிப்பாக 3,630 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மரவள்ளி பயிருக்கு ஏக்கருக்கு 34,000 ரூபாய் காப்பீட்டுத் தொகையும் விவசாயிகள் பங்களிப்பாக 1,700 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், பொது இசேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் இணையதளத்தில் விவசாயிகள் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ பதிவு செய்து

கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 54,600 ஏக்கர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 44,160 ஏக்கர் பரப்பளவில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக வேளாண்மை இயக்குநர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருவையாறு வட்டாரத்தில் விளாங்குடி, காரக்குடி, திருப்பழனம் உள்ளிட்ட பகுதிகளில் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வரும் விவசாயிகளின் வயல்களை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இத்திட்டத்தின் கீழ் 21,84,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இயந்திர நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பிற்கு முழு மானியமும், திரவ உயிர் உரம், நெல் நுண்ணூட்டச்சத்து மற்றும் நெல் விதைகளுக்கு 50% மானியமும் வழங்கப்படுகிறது. மேலும் புதிதாக வெளியிடப்பட்ட நெல் ரகங்களின் சான்று விதை உற்பத்திக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக வேளாண்மை இயக்குநர் தெரிவித்தார். சுதந்திர தினமான வரும் ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை காலை 11 மணியளவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 589 கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சிகளின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பொதுமக்களுடன் அனைத்து துறை அலுவலர்களும் பங்கேற்று விவாதிக்கவுள்ளனர். எனவே இக்கிராம சபை கூட்டத்திற்கு தஞ்சாவூர் மாவட்டத்தின் கிராம ஊராட்சி பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று கிராம சபை கூட்டத்தினை சிறப்பித்திட மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடப்பு 2026-27 ஆண்டில் 140,592 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தேவையான யூரியா, டிஏபி உள்ளிட்ட உரங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் உரக்கடைகளில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு 24,24,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இயந்திரம் மூலம் நடவு மற்றும் நேரடி விதைப்பிற்கு ஏக்கருக்கு 4,000 ரூபாய் மானியம் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் 6 உழவர் சந்தைகளில் இதுவரை 30,23,00,000 ரூபாய் மதிப்பிலான 4,933 மெட்ரிக் டன் காய்கறிகள் வரத்து வந்துள்ளதாகவும், ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். நடப்பு பருவத்தில் மாவட்டத்தில் 343 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 247,684 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், 42,872 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் நடைபெற்ற மின் KYC சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராஜப்பா நகர் கிளை 1, கிளை 2 மற்றும் பிள்ளையார்பட்டி பகுதிகளில் நடைபெற்ற முகாம்களில் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களும் கைரேகை மூலம் மின் KYC பதிவை மேற்கொள்ளும் பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பதிவு பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். பணி நிமித்தம் மற்றும் வேறு பகுதிகளில் வசிப்பவர்களும் அருகிலுள்ள நியாய விலைக் கடைகளில் மின் KYC பதிவை மேற்கொள்ளலாம் என அவர் தெரிவித்தார்.

0: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டிகள் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ்

0: தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டிலுள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் பேரணி நடைபெற்றது. ஆளுநர் திரு குலாப் சந்த் கட்டாரியா தொடங்கி வைத்த இந்த பேரணியில் ஏராளமான இளைஞர்களும் சிறுவர்களும் தேசிய கொடியேந்தி பங்கேற்றனர். மத்திய பிரதேசத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தின் கீழ் படகு பேரணியை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். போபால் ஏரியில் நடைபெற்ற இந்த படகு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தி ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மோகன் யாதவ், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அனைத்து மக்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் காந்தி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநிலத்தில் 70 லட்சம் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றப்படும் என்று கூறினார். அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களிலும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ராய்ப்பூரிலிருந்து அகமதாபாத் வரை தேசிய கொடி ஏந்தி விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து இடங்களிலும் இந்த இயக்கம் தேசப்பற்றை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் கத்துவா நகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் சார்பில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. காவல்துறையினர், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்றனர். தேசிய கொடியை ஏந்தி நாட்டுப்பற்று பாடல்களை பாடி கத்துவா விளையாட்டு அரங்கத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி மாவட்ட காவல்துறை தலைமையகம் வரை நடைபெற்றது. சுதந்திர தினத்தையொட்டி உலக புகழ்பெற்ற சுற்றுலா மற்றும் புராதன சின்னமான கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் கண்ணை கவரும் வகையில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கோவில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கோவிலின் முகப்பு, கோபுரம் உள்ளிட்ட இடங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி வரலாற்று சிறப்புமிக்க புராதன சின்னங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டு உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் புராதன சின்னமாகவும் உள்ள பிரதீஸ்வரர் ஆலயம் பொதுமக்களின் கண்களை கவரும் வகையில் ஹெர்கர் திராங்கா இயக்கத்தின் கீழ் கோயில், கோபுரம் மற்றும் முகப்பு வாயில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. இதனை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாட்டு மக்கள் மத்தியில் தேசபக்தியை தூண்டுவதும் நமது தேசிய கொடியின் பெருமையை நினைவு கூறுவதும் இதன் முக்கிய நோக்கமாகும். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணைய தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.

0: நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று முடிவடைந்தது. இரு அவைகளின் நடவடிக்கைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 20,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லஹிரி இன்று வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 முக்கிய துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளி, மருந்து பொருட்கள் உற்பத்தி, உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. கென்ய நாட்டின் நாடாளுமன்ற தூதுக்குழுவினர் இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை புதுதில்லியில் சந்தித்தனர். திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா கென்யா நாடுகளுக்கிடையிலான நீண்டகால உறவுகள் குறித்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சந்திப்பு அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று பாரம்பரியம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்டவை குறித்து கென்ய குழுவினருடன் தாம் பேசியதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிடவுள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 நடைபெறவுள்ளது. அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் எதிர்க்கட்சியான ஜமாத் இ இஸ்லாமி கூட்டணி சார்பில் திரு ஒலி அகமது போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சஹாபுதீன் கடந்த ஜூலை 24 தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு ஹபீசுதீன் அகமது தற்போது பொறுப்பு அதிபராக பதவி வகித்து வருகிறார். கடந்த பிப்ரவரி 12 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 2/3 பெரும்பான்மையுடன் பங்களாதேஷ் தேசிய கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதனையடுத்து அக்கட்சி சார்பில் போட்டியிடும் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தபலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனையடுத்து பாலசோர், மயூர்பஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் கடலோர பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. புலிரியா, மேற்கு மிதினாபூர், புர்த்வன் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 8 அடுத்த 24 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 21 ஐந்தாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டிகள் இந்தியா மலேசியாவை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 4-3 கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 கொண்ட இந்த தொடரின் அனைத்து போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிடவுள்ளார். 21 ஐந்தாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி கேட்கும் முன்
2: நேர்களே, இன்று 7:30 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: உழவர் நண்பர்களே, வானிலை மாற்றங்களால் ஏற்படும் பயிர் சேதங்களில் இருந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் மூலம் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பு கவசம் பெறுவீர். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் 10 கால சாதனைகள். 92 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இதில் விண்ணப்பம்

அறிவித்துள்ளனர். விவசாயிகளுக்கு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு கிடைத்துள்ளது. 25 கோடி விவசாய விண்ணப்பதாரர்கள் பயிர்காப்பீட்டின் பலனை பெற்றுள்ளனர். தேசிய பயிர்காப்பீட்டு வலைத்தளம் மூலம் வெளிப்படையாக மற்றும் விரைவாக காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 15ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள வேளாண் துறை அலுவலகத்தை அணுகலாம். பொது சேவை மையங்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாடு தழுவிய சேவை எண் 1444 7. இதை தொடர்பு கொள்ளுங்கள். பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பு கவசம் பெறுவீர். கால்நடை வளர்ப்போரின் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி அளவு தினமும் அடர்த்தீவன நீர்க்கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றிப்பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்பிருக்கிறது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கி இருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கிறார். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோவீட்டர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோவீட்டரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையையும் நீங்கள் கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கிறார். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, தட்டைப்பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 6410003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். இணைப்பு எண் 0422661123 என்று. இந்த எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே.

0: இப்ப என்ன செய்யறது?
1: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
0: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
2: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பட்டக்கா, எங்க போயிருந்தீங்க? உங்களை செல்வி புள்ள வந்து தேடிட்டு போச்சு.
6: செல்வி இங்கனவா வந்துச்சு? அட, நான் அவளை தேடி அவ வீட்டுக்குள்ள போயிருந்தேன். பாரு, அவ இங்கிட்டு வந்துட்டு போயிருக்கா.
5: ஆமாக்கா, இப்படி நேரம் இங்கனதான் நின்று என்கிட்ட பேசிட்டு இருந்தா. இப்பதான் ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன்னு கிளம்பி போனா.
6: அச்சிச்சோ, நான் தான் புள்ள செல்வியை வர சொல்லியிருந்தேன். முக்கியமான விஷயமா பேசணும்னு வர சொன்னேன். சரி, குழு காசு கொடுக்கணுமே, நாமளே பார்த்து கொடுத்துட்டு அப்படியே பேசிட்டு வருவோம்னு நினச்சேன். அந்த புள்ள என்னன்னா இங்கே வந்து தேடிட்டு போயிருக்கு.
5: அக்கா, என்ன முக்கியமான விஷயம்னு எனக்கும் தெரியும். சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டி பலகாரம் செய்கிறீங்களே, அது விஷயமா தானக்கா?
6: அட, ஆமாம்.
5: செல்வி வந்து எல்லாத்தையும் சொன்னச்சுக்கா. நீங்கள் அதை சுய தொழிலாக செய்ய நினைக்கிறதாவும் அதுக்கு கடனுதவி கேட்டிருக்கிறதாவும்.
6: அப்படியா? செல்வி வேற ஏதானாலும் சொன்னாலா?
5: ஆமாக்கா, உங்களை இப்பவே கிளம்பி நம்ம ஊர் சமுதாய கூடத்துக்கு வர சொன்னா. அங்கே ஒரு கூட்டம் நடக்க போகுதா, அங்கே வந்தா உங்களுக்கு எல்லாம் புரியும்னு சொன்னாக்கா.
6: அட, அப்படியா? அப்போ நான் இப்பவே கிளம்புறேன்.
5: அக்கா இருங்க, நானும் வாரேன். எனக்கும் கொஞ்சம் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும். அக்கா, நாம கூட்டத்துக்கு வந்துட்டோம். இங்க மதிப்பு கூட்டல் பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு கொடுத்த விளக்கத்தை நாம இப்ப கேட்போம்.
7: உங்களுக்கும் இந்த காட்டு பக்கத்தில் ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது, இதுக்கு என்ன சம்பந்தம்?
8: எனக்கும் கேவிகேக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷம் சம்பந்தம் இருக்குது.
7: ஒரு மாமாங்கம்.
8: 12 வருஷமும் நான் இங்கே தான் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு துறையிலிருந்தும் மதிப்பு கூட்டு பொருள், விவசாயம், நான் வந்து விவசாயி, அந்த இதில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றும் இங்கே வந்து கற்றுக்கிட்டு தான் போய் செய்கிறேன்.
7: 12 வருஷமாக பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, எப்போ பயிற்சி முடியும்?
8: சார், இப்போ வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டெக்னாலஜி புதுசு புதுசாக வருதுங்க சார். அதெல்லாம் வந்து நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன்னு வீட்டில் இருந்தால் அது தெரியாது இல்லையா. இப்போ என்ன புது டெக்னாலஜி வந்திருக்கு, விவசாயத்தில் என்ன பண்ணலாம், மற்ற விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருளில் என்ன டெக்னாலஜி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்ருக்கோங்க சார். ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணிகிட்டு இருக்கிறதால ஒவ்வொன்றுக்கும் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேங்க சார். இப்போது நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வளர்த்து பார்த்ததில் எனக்கு நிறைய நஷ்டம் வந்தது. ஆனால் இங்கே வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டதால் எனக்கு அதை படிப்படியாக மேலே எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு அனுபவமா இந்த இடம் எனக்கு அமைஞ்சது.
7: இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு காலம் பயிற்சி எடுத்து என்ன முன்னேற்றம், என்ன மதிப்பு கூட்டுதல்லாம் செய்யறீங்க, உங்களுடைய அனுபவம் என்னமா?
8: வானவில் வார சந்தைன்னு போட்டிருந்தாங்க சார். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இயற்கை விவசாய பொருள் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வெறும் பொருளாக எடுத்துகிட்டு வரதை விட நம்ம அதில் மதிப்பு கூட்டி பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிக்கிள் பண்ணுறது கற்றுக்கிட்டேன். நான்வெஜ்ஜில் பிக்கிள் பண்ண
7: கற்றுக்கிட்டேன்,
8: ஊறுகாய். அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த காலகட்டத்தில் சிறுதானியங்கள் வளர்ந்துட்டு வந்த காலகட்டம். அப்போ சிறுதானியத்தில் எதுவுமே தெரியும், சிறுதானியனாலே என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் சிறுதானியத்தில் என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து பிஸ்கெட் பண்ண கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் மிக்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதில் வந்து சத்து மாவாக குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணி தர்றது சிறுதானியத்தில், அதன்றதையும் நாங்கள் கற்றுக்கிட்டோங்க சார். கற்றுக்கிட்டு நாங்கள் அதை ஒரு கடையாக போட்டு இப்போ ஓப்பன் பண்ணி செஞ்சிட்ருக்கோங்க சார்.
7: ஒரு அவுட்லெட்டே வச்சிருக்கீங்க?
8: கடை இருக்குங்க.
7: எங்கேங்க?
8: படப்பையில் இருக்குங்க சார். நான் வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்னு சொல்லிட்டு அதில் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கேன். குன்றத்தூர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அதனுடைய கடையே நாங்கள் வச்சுருக்கோம். விவசாயிங்க உற்பத்தி பண்ணுற பொருளை எந்த விவசாயிலாம் மதிப்பு கூட்டி கொடுக்குறாங்களோ இல்லை நேரடியாக ராவாக கொடுக்குறாங்களோ அதை எல்லாத்தையும் வாங்கி அதை நாங்கள் மதிப்பு கூட்டு பண்ணி கடை வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க சார்.
7: விற்பனை ஆகுதா?
8: ஆ, ஆகுது ஆகுதுங்க சார். எங்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து விவசாயம் சார்ந்த இது ஒன்றா அங்கே ஸ்டால் போட எங்களை கூப்பிடுறாங்க. அதே மாதிரி மகளிர் குழுவிலையும் இருக்கிறதால மகளிரில் என்னென்ன இது இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஸ்டால் போட கூப்பிட்றாங்க. அந்த ஸ்டால் போடவும் நாங்கள் போயிட்டுருக்கோம், அதில் ஒரு வருமானமும் வந்துட்ருக்கு. இப்போ பாரம்பரிய உணவகம் சொல்லிட்டு எங்கள் குழு பேரை வச்சே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். படப்பையில் சிறு

0: தானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி உணவகம் சொல்லிட்டு அதுவும் இப்போ போயிட்டுருக்குங்க சார். எல்லாம் மகளிர் குழுவாக தான் சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம். எங்கள் எஃபிஓ கடை தனியாக இருக்குது, மகளிர் குழு கடை தனியாக இருக்குது.
1: இப்போ ரெண்டு கடை இருக்குது?
0: ஏன், ரெண்டு கடை இருக்குதுங்க.
1: உங்கள் மகளிர் குழுவில் எத்தனை பேர் இருக்கிறீங்கம்மா?
0: எங்கள் மகளிர் குழுவில் 15 பேர் இருக்கோங்க சார்.
1: எல்லாம் ஒற்றுமையாக இருக்கீங்களா?
0: ஆ, கண்டிப்பாங்க சார். ஒற்றுமை இல்லைன்னா நடத்த முடியாதுங்க.
1: அதுதான் கேட்குறேன்.
0: அதுவும் இல்லாமல் இப்போது நிறைய இந்த ஒரு சப்சிடி ஆகட்டும் எங்களுக்கு மகளிர் குழுவுக்கு, பிஎம்எஃப்எம்ஐயில் லோன் எடுத்து தான் நாங்கள் மிஷினரி வாங்கி போட்டிருக்கோம்.
1: பிஎம்எஃப்எம்ஐலிருந்து
0: மாவு அரைக்கிறது, இட்லி மாவு அரைக்கிறது. இட்லி மாவும் எங்களோட ஒரு குழுவுல இருந்து ஒரு பாட்பாட்டா பிரிஞ்சு நாங்க பிரிச்சு, ஒருத்தவங்க வந்து இட்லி மாவு எது பாத்துக்கிறாங்க, பேட்டர் பாத்துக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து மிளகா தனியா இந்த மதிப்பு கூட்டு வருது இல்லையா, இட்லி பொடி, அதுக்கு மாதிரி மூலிகை இட்லி பொடி, அந்த இதுவெல்லாம் ஒரு செட்டப் பாத்துக்கிறாங்க. இப்போ உணவகத்தையும் ஒரு செட்டப் பாத்துக்கிறாங்க. 5 பேர் மொத்தம் 3 டீமா பிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் ஹெட்டா நான் இருந்து பாத்துக்கிறேங்க.
1: எல்லாத்தையும் சமாளிக்க முடியுதாம்மா?
0: எங்களோட குழு சப்போர்ட்டால ஓடிட்டு இருக்குங்க சார். நல்ல போயிட்டுருக்கு. ஆர்டரும் நிறைய வருது எங்களுக்கு, அதனால் ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்து நீங்கள் இந்த இதுவை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. எங்கள் வெளி ஆர்டர்னால் ஒருத்தர் ஒரு குரூப்பு, உள்ள கடைக்கு ஸ்டாலுக்கு வைக்கிறதுக்கு ஒரு குரூப்பு, அதை மாதிரி பார்த்துட்ருக்கோங்க சார்.
1: இப்போ இங்கே மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பயிற்சி லேட்டஸ்ட்டாக கடைசியாக நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க? இப்போ என்ன அதன் மூலமாக பொருட்கள் தயார் பண்ணி விற்பனை பண்ணுறீங்க?
0: சார், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சார் சொல்லி கொடுத்தது வந்து கிருணி பழத்தில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. கிருணி பழத்தில் வந்து அல்வா சார்.
1: அல்வா?
0: ஆமாம், கிருணி பழம் அல்வா. அதுக்கப்புறம் வந்து தத்பூசணியை சாப்பிட்டு அப்படியே போடுறோம் இல்லையா, அதில் வந்து பிக்கல் அதை மாதிரி சொல்லி கொடுத்தாங்க சார். அந்த வெள்ளையாக வரும் இல்லையா லேயர்,
1: தோலோட?
0: ஆமாம், அதில் பிக்கல் பண்ணி சொல்லி
1: கொடுத்தாங்க.
0: நல்லா இருக்குங்க சார், அது சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்புறம் இங்கே கோழியும் நாங்கள் வாங்கியிருக்கோம், அதுவும் ஒரு 40 எங்கள் குழு இல்லாமல் மற்ற குழுக்களுக்கும் மகளிருக்கும் வாங்கி கொடுத்துருந்தேன் இங்கேருந்த கேவிக்கையிலேருந்து. எல்லாரும் அதிலேருந்து ஒரு வருமானம் ஏற்றாங்க. எங்கள் கடைக்கு முட்டையாகவும் அவங்க கொடுக்குறாங்க, நாட்டுக்கோழி முட்டை சேல்ஸுக்கு அந்த வாங்கி கொடுத்துருந்தேன் இல்லையா இங்கேருந்து கேவிக்கையிலேருந்து. ஒவ்வொருத்தருக்கும் 25 கோழி குஞ்சி, 20 கிலோ தீவனம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதிலேருந்து எங்களுக்கு கடைக்கு முட்டை சப்ளை பண்ணுறாங்க மற்ற மகளிரும்.
1: உங்களுடைய லாப நஷ்ட கணக்கு பார்த்தீங்களா, வரவு செலவுகள்லாம் கரெக்டாக இருக்கா?
0: ஆ, கண்டிப்பாங்க சார், அது இல்லாமல் ஒரு இதுவும் பண்ண முடியாது. ஒரு ஒரு நாளைக்கும் எவ்வளோ செலவாகுது, நாங்கள் மூலப்பொருள் என்ன வாங்குறோன்றது முதல் கொண்டு ரிஜிஸ்டர் வச்சுருக்காங்க சார். வச்சு அதை இது பண்ணி பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோங்க சார். சம்பளம் வந்து நாங்கள் பிரித்து எடுத்துக்கிறோம், ஆனால் அதுக்கு ஒரு சம்பளம்ன்றது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே எங்களோட லாப நஷ்ட கணக்கு தான் எங்களுக்கு இது பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட லாபத்தை வந்து எங்களுக்கு அடுத்த இது முதலீடுக்கு எடுத்து வச்சுருவோம் எப்பவுமே.
1: 15 பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு 3 குழுவாக அதை பிரித்து ஒவ்வொரு குழு ஒவ்வொன்றும் செஞ்சுக்கலாம்.
0: ஆமாங்க சார், 15 பேருக்கு தனித்தனி இதுவும் சார். ஒருத்தர் வந்து வாங்குறத பார்த்துக்கணும் ஒரு குரூப்பு, இன்னொருத்தவங்க வந்து ஸ்டால் எங்கன்னா வருதா அதை பார்க்கணும், இன்னொருத்தவங்க வந்து எனக்கு லோக்கலில் பிடி ஆஃபீஸு இதை மாதிரிலாம் இருக்குது அங்கே வந்து சேல்ஸுக்கு ஸ்டால் கொடுத்தாங்கன்னா அங்கே போகிறது, அவங்களுக்கு இது மாதிரி நிறைய இதுவெலாம் வரும், ப்ரோக்ராம்லாம் வரும், அவங்களுக்கு கொடுக்கறது அதை ஒரு டீம் பார்த்துக்குறோங்க சார். 3 டீம் ஆனால் பார்த்துக்குறோங்க சார்.
1: உங்க குழுவில் வந்து நீங்க சேமிப்புலாம் போடுறீங்களா? எண்ணெய் வரைக்கும்
0: கண்டிப்பா போடுறோம். இருக்குங்க சார்.
1: 15 பேருக்கும்
0: இருக்குங்க சார்.
1: எவ்வளவு ஒரு சேமிப்பு?
0: ஒரு ஆளுக்கு 520 ரூபா சார். ஒரு மாசத்துக்கு ஒரு 500 ரூபா வந்து சேமிப்பு, 20 ரூபா வந்து சந்தா பைசாங்க சார். அது பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து மாசத்துல 4 முறை மீட்டிங், பணம் கட்டுறது வந்து ஒரு முறை தான் கட்டுவோம். அதை வந்துட்டு அதை பேங்க்ல போட்டு எடுத்துன்னு வந்து யாருக்கு பைசா தேவைப்படுதோ அதை எடுத்துட்டு வந்து கொடுப்போங்க சார்.
1: யாருக்கு வேணாலும் கொடுத்துருவீங்களா?
0: இல்லை, யாருக்கு? எங்கள் குழுவில் இருக்கவங்க 15 பேருக்கு
1: தான். 15 பேருக்கு மட்டும்தான்.
0: இந்த
1: 15 பேரில் யாருக்கு முன்னுரிமை
0: சார்? இப்போ பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க சார், தலைவர், செயலாளர், பொருளாளர்னு அந்த மாதிரி கீழே இருக்காங்க இல்லையா, லைனாக அப்படி தான் சார் கொடுப்போம்.
1: வரிசையாக கொடுப்பீங்க?
0: வரிசையாக கொடுப்போம்.
1: எவ்வளோ வட்டிங்கம்மா?
0: 1 பைசா வட்டி தாங்க சார்.
1: கம்மி தான்.
0: ஆமாங்க சார், குழுவில் 1 பைசா வட்டி தான்.
1: எவ்வளவு கொடுப்பீங்க அதிகபட்சமாக ஒருத்தருக்கு?
0: சார், ஒருத்தருக்கு எங்களோட சேமிப்பு இப்போ வந்து 50,000 ரூபா இருக்குன்னா, அந்த 50,000 ரூபாயில் எத்தனை பேருக்கு, 4 பேர் இருக்கோம்னா அந்த பிரித்து கொடுக்குறது. ஒரே மாதத்தில் ரொம்ப அர்ஜென்ட்டு ஒருத்தவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை பிரித்து கொடுப்போங்க சார்.
1: அது உங்களுக்குள்ள அனுசரித்து கொடுத்துக்கிறீங்க?
0: கண்டிப்பாக.
1: அந்த கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக எழுதுவீங்களா?
0: ஆ, கணக்கு வழக்கு இருக்குங்க சார். அது நான் எங்களுக்கு வந்து தணிக்கை பண்ணுறாங்க குழுவை, ஆடிட்டிங் பார்த்து தான் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தணிக்கை பார்த்துருவாங்க சார். சார். இப்போ நாங்கள் மாடு ஒரு 10 மாடு வச்சுருக்கோங்க சார்.
1: கரவ மாடு?
0: ஆ, கரவ மாடு. அதெல்லாம் வந்து நான் இங்கே தான் விமலா ராணி மேடம் சார் அப்புறமா எல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ வந்து நான் பாலாக கொடுக்கறது இல்லைங்க சார். பன்னீர் அதிலேருந்து தயிர் போட்டு தயிரை இது பண்ணி கடைஞ்சி எடுத்துகிட்டு எங்கள் கடைக்கு மோர் கொடுத்துட்றோம். வெண்ணெய் எடுத்து இப்போது நெய் காய்ச்சி

0: கொடுக்குறோங்க சார். ஒரு லிட்டர் நெய், ஏன்னா தயிர் போட்டதால ஒரு லிட்டர் நெய் வாங்கினாங்கன்னா 2000 ரூபாங்க சார் ஒரு லிட்டர் நெய்.
1: 2000?
0: ஆமாங்க சார்.
1: ஏங்கம்மா 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு வெளியில் அழகாக கிடைக்குது
0: சார். அது வந்து பச்சைப்பால்லேருந்து க்ரீம் எடுத்து பண்ணுறாங்க இல்லைங்க சார். ஆனால் இது ப்ராசஸ் அதிகம் சார். நாங்கள் பாலை காய்ச்சணும், அதுலேருந்து எடுத்து தயிர் போட்டு சில டைம் வந்து இது மாதிரி மழை டைம்லாம் வந்ததுன்னா தயிர் மோர் சேல்ஸ் ஆகாது இல்லையா. அப்போ வந்து நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதால தேமோ கரைசலுக்கு கொடுத்துருவோங்க சார். ஓ, அதனால் இது எங்களோட நெய்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குங்க சார்.
1: அவ்வளோ தரமானதுன்னு சொல்கிறீங்க?
0: ஆ, கண்டிப்பாங்க சார். சார், எங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அந்த கஸ்டமர் வந்து எங்கள் பொருள் தவிர வேறு எதுவும் வாங்க மாட்டாங்க. நீங்கள் காலி ஆயிடுச்சுன்னா கூட போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு தான் சொல்லுவாங்க. பயங்கர ஸ்மெல் வர, நாங்கள் முருங்கைக்கீரை போட்டு கருவேப்பிலை போட்டு காய்ச்சி இது பண்ணுவோம் லாஸ்டில். அதனால் இது இருக்குது. நாங்கள் போய் சொன்னாலும் எங்கள் சேர்மன் கிட்ட கூட, நீங்கள் இப்போதைக்கு இருக்க கரண்டில் இருக்க சேர்மன் கிட்ட கேட்டு கூட, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் கேவிகேலேருந்து காளான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருந்தோம். காளான் ஷெட்டு வந்து எங்கள் சேர்மன் பிடி ஆஃபீஸ்லேயே போட்டு கொடுத்து எங்களை காளான் வளர்த்து தர சொல்லி காளான் வளர்த்து அதையும் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் மதிப்பு கூட்டு பண்ணிகிட்ருக்கோங்க சார். காளான் இருக்குங்க சார்.
1: அதில் நிறைய பூஞ்சை வந்துடும், அது வந்துடும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாங்க சார். கொஞ்சம் இதுவாச்சுனாலும் பெட்டே கண்டாமினேஷன் ஆகிடுங்க சார்.
1: ஆமாம்.
0: அதில் பிக்கிள் பண்ணுறோம், ஊறுகாய் பண்ணுறோம், பிஸ்கெட் பண்ணுறோம், சூப்பு பவுட்ரு பண்ணுறோம்.
1: காளானில்
0: காய வச்சு சூப்பு பவுட்ரும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
1: நல்லா விற்பனை ஆகுதுமா?
0: ஆகுதுங்க சார்.
1: என்ன இப்போ நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
0: சிப்பி காளான் சார் இது. சில பேருக்கு தெரியல இது பெருசாக இருக்கு, ஆனால் வாங்கி சாப்பிட்டவங்க திரும்ப கேட்குறாங்க.
1: புரதச்சத்து ரொம்ப அதிகமானது, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம்.
0: விட்டமின் டி அக்செப்ட் பண்ணுற ஒரே இது எதுன்னு கேட்டால் காளான் தான் சார். நீங்கள் கொஞ்சம் நேரம் சமைக்கிறதுக்கு முன்னாடி வெயிலில் வச்சுட்டு எடுத்து சமைச்சிங்கன்னா அதோட விட்டமின் டியும் இதுவாகும் சார். சூரிய ஒளியில் தான் கிடைக்கும் நமக்கு
1: விட்டமின் டி,
0: ஆனால் இதில் வச்சு எடுத்தாலே கிடைச்சிருங்க.
1: சூரியம்மா என்ன படிச்சிருக்கீங்க?
0: நான் எம்காம் முடிச்சிருக்கேங்க சார்.
1: எம்காம் முடிச்சுட்டு சுய உதவி குழு பண்ணிட்டுருக்கீங்க, ஏமா அப்படி ஏதாச்சும் வேலைக்கு கூட போயிருக்கலாம்
0: சார். சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, சொந்த தொழில் அப்படியே குழந்தைங்க அப்படின்னு போனாச்சு. அப்புறம் விவசாயம் தான் அப்பாவோடைய இதுவே, அதனால் அப்பா தொழில் மாமனார் எல்லாமே விவசாயம்ன்றதால அந்த விவசாயம் சார்ந்த தொழிலாகவே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எஃபிஓவில் சேர்ந்தோம். எஃபிஓலேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டு நாங்களே கடை வச்சுட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க சார்.
1: அதை இருக்கா?
0: ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க சார். மற்ற தொழில் இது பண்ணியிருந்தேன்னா இப்படி இருந்திருக்குமா என்னன்னு தெரியாது. என்னால் 4 பேர் பிழைக்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷமும் இருக்குங்க சார்.
1: அந்த மன திருப்தி மட்டும் போறாதுமா
0: சார். எங்களுக்கு வருமானமும் வருது இல்லைங்க சார், வருமானமும் வருது. நான் வந்து 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு என்ன சொல்றதுன்னா, பிஎம்எஃப்எம்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. தாட்கோல போன ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ வச்சாங்க. அதுவும் நான் எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஆன்லைனில் போட்டு ஒவ்வொரு மகளிருக்கும், கணவனால் கைவிடப்பட்டவங்க, விதவைகள், இவங்கள்லாம் வந்து நிறைய ஹெல்ப் கேட்பாங்க. அந்த மகளிர் குழு என்னால் என்ன முடியுமோ அந்த உதவியை எல்லாருக்கும் லோனாக எடுத்து கொடுக்கறதுலேருந்து கடை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேங்க சார்.
1: உங்களாலான சமூக உதவி சமூக பணி தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறீங்க?
0: கண்டிப்பாங்க சார். அதில் இருக்க சந்தோஷம் வேற எதுவும் இல்லைங்க சார். ஒரு அம்மாவுக்கு 3 பொண்ணு, வீட்டுக்காரர் இல்லை, இறந்துட்டாங்க.
1: சரி.
0: அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஓலை வீடு தான், கூரை வீடு. அவங்க வந்து கேட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா, எங்கள் வீட்டுக்காரன் இறந்துட்டாரன்ட்டு. அவங்களுக்கு நம்ம பிஎம்எஃப்எம்லேருந்து மாவு அரைக்கிற மிஷின் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து அவங்க வீட்லேயே வச்சு அரைச்சி ஒரு நாள் வந்தாங்க வீட்டுக்கு. என்னங்கண்ண இல்லை, கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் வந்து இன்றைக்கி என்னால் என் 3 பிள்ளைங்களை காலேஜ் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், எனக்கு டெய்லி வருமானமும் வருது, அவங்களுக்கு பஸ் பேர் கொடுக்குறேன், என்னை இந்த அளவுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுத்ததே நீ தான் சொல்லிட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க சார். அந்த ஒரு சந்தோஷம் போதாதுங்களா?
1: நிச்சயமா. மன திருப்தி தான்மா வேணும். சாப்பாடு ஒன்று தான் மனுஷன் போறேன்னு சொல்லுவான். எவ்வளோ பணம் கொடுத்தீங்கனாலும் பத்தலை, நான் கொஞ்சம் கொடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல சமூக பணி செஞ்சு ஒரு குடும்பத்தை வாழ வச்சுருக்கோம், ஒரு குடும்பத்தை நிமித்து கொண்டாந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்குது பாருங்கள். அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. உங்களுடைய சமூக பணி தொடரணும். உங்களை தொடர்பு உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்க. இன்னும் நிறைய பேர் உங்களை கான்டாக்ட் பண்ணணும், இன்னும் நிறைய குடும்பத்தை நீங்கள் முன்னேற்றணும்.
0: 7299-60-4670.
1: 72-99-60-46-70. இதில் உங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: கண்டிப்பாக.
1: ரொம்ப சந்தோஷம்மா. சமூக பணி தொடரட்டும்.
0: கண்டிப்பாங்க சார்.
2: என்ன பட்டக்கா, மதிப்பு கூட்டல் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவங்க பி சரவணன் அவங்களோட தகவல்களை எம்புட்டு அருமையாக பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல?
3: கேட்டேன் முத்தழகு, எனக்கு இருந்த சந்தேகம் எல்லாமே இப்போ தீந்து போச்சு.
2: அக்கா, மகளிர் சுயமாக தொழில் தொடங்க பயிற்சியும் கொடுத்து கடன் உதவியும் செஞ்சு கொடுத்து நாம் வாழ்க்கையில் முன்னேற உதவிக்கரம் நீட்ட முன்வரும்போது அந்த கரத்தை பிடிச்சி மேலே வரதான புத்திசாலித்தனம்.

0: சரியா சொன்ன முத்தழகு, அதை நான் நிச்சயமா நல்ல வழியில பயன்படுத்தி முன்னுக்கு வந்து என் சொந்த காலில் கம்பீரமா நிப்பேன்.
1: ரொம்ப சந்தோஷம்க்கா. சரிக்கா, நீங்க வீட்டுக்கு போங்க, எனக்கு ஒரு சோழி இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வரேன்.
0: ஏன் என்னை மட்டும் தனியா விட்டுவிட்டு நீ எங்க போற?
1: அது ஒன்றும் இல்லைக்கா, எங்கள் விவசாய நிலத்தில் ரொம்ப நாளாக மகசூலே பார்க்க முடியல. அதான் மண் பரிசோதனை எதுவும் பண்ணணுமா என்ன ஏதுன்னு வேளாண் அலுவலகத்தில் போய் எங்கள் மச்சான் கேட்டுட்டு வர சொன்னார். அதுக்கு தாங்க போகிறேன்.
0: அவ்வளவு தானே? இரு, நானும் வரேன். உங்கள் விவசாய நிலத்தோட மண்ணை கையில் எடுத்துக்கிட்டியா?
1: கையோடு கொண்டாந்துட்டேக்கா, அங்கேயே பரிசோதனை செஞ்சுக்கிடலாம்ல.
0: நல்லது பிள்ளை. இதோ வந்துட்டோம் பாரு. ஆமா, யாரு விவரம் சொல்ல போறாங்க?
1: மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் பத்தி திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவங்க தான் தகவல்களை பகிர்ந்துக்க போறாங்கக்கா. நாம கவனமா கேட்போம்.
2: குறிப்பா மண்வளம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலையில நெல் விவசாயத்தை பொறுத்த அளவுல மண்வளம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க?
3: நெல் விவசாயம் சிறப்பாக அமைவதற்கு மண் வந்து ரொம்ப முக்கியம். குறிப்பாக களிமண் சார்ந்த நிலத்துல தான் இந்த நெல் பயிர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. மண் களிமண்ணாக இருந்தாலும் அதுல வந்து கொஞ்சம் மணலும் இருக்கும், அதுல வண்டலும் இருக்கும். எனவே எந்த வகையான மண்ணா இருந்தாலும் அந்த மண் வளம் வந்து ரொம்ப முக்கியம். குறிப்பாக களிமண் நன்றாக வளமான ஒரு மண். ஆனாலும் இந்த நெல் விவசாயம் எல்லா வகையான ஊட்டச்சத்துகளும் நம்ம இந்த பயிருக்கு தேவையான நேரத்தில் சமச்சீர் அளவில் கிடைச்சாதான் நல்ல ஒரு மகசூல் வந்து நம்ம எடுக்க முடியும்.
4: ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான மண்ணை குறிப்பிட்டு சொல்றாங்க. சில இடத்துல அமிலத்தன்மை இருக்குதுங்கிறாங்க, சில பகுதிகளில் சுண்ணாம்பு சத்து கூடுதலாக இருக்குதுங்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் விதைகள் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுது. அப்படி
3: பல வகையான மண் வகைகள் இருக்கிறது, அதாவது களிமண், செம்மண், இன்னும் அமிலத்தன்மை நிறைந்த இந்த மாதிரி உள்ள நிலங்கள் இருக்கிறது, சில கலர் நிலங்கள் இருக்கிறது, ஓர் நிலங்கள் இருக்கிறது. இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வகையான மண்ணிலும் இந்த நெற்பயிர் நன்றாக வளரும். இருந்தாலும் நம்ம மண் பரிசோதனை பண்ணி இந்த மண்ணில் என்ன சத்துக்கள் குறைவாக இருக்கிறது, இல்லை என்ன பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சு நம்ம வந்து இந்த விவசாயம் பண்ணினா தொடர்ச்சியாக அதிக மகசூல் நம்ம எடுக்க முடியும்.
4: மண் பரிசோதனை செய்யறதுனால பொருளாதார ரீதியாக என்ன ஒரு லாபம் இருக்குங்கிறீங்க?
3: மண் பரிசோதனை பண்ற இந்த விவசாயிகளுக்கு மண் வள அட்டை வந்து கொடுக்கப்படுகிறது. இந்த அடிப்படையாக பயிர் ஆரோக்கியமாக வளர்றதுக்கு வந்து நமக்கு இந்த மண் வளம் தான் ரொம்ப முக்கியம். மண் வளத்தை நம்ம பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, அது மண் ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனை பண்ணி தான் அந்த மண் வளத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி நம்ம மண் வளத்தை தெரிஞ்சு அதன்படி அடிப்படையில் நம்ம எந்த பிரச்சனை இருக்கிறது சொல்லி அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்து, இப்போ குறிப்பாக அமில நிலம் வச்சுடுமே, அந்த அமில நிலத்துக்கு டோலமைட் வகையில் இல்லாவிட்டால் சாதாரண சுண்ணாம்பு நம்ம போடலாம். அதை போட்டுட்டு நம்ம வந்து எந்த உர பற்றாக்குறை இருக்கிறது சொல்லி தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது இந்த விவசாயிகளுக்கு வந்து அதிகமான தேவையில்லாத உரங்களை போட்டு பண விரயம் பண்ற அந்த காரியம் வந்து நம்ம விலக்கு பண்ணலாம். அதாவது விவசாயம் வந்து குறிப்பாக நெல் விவசாயம் இப்போது லாபகரமாக போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. எனவே நம்ம வந்து மண் பரிசோதனை பண்ணி இதன் அடிப்படையில் நம்ம வந்து உரம் பண்ணோம்னா நிச்சயமாக தேவையில்லாத உரங்களை போட்டு பண விரயம் பண்ணி அதனால இழப்புகளை நம்ம தவிர்க்க முடியும்.
4: ஒரு ரகம் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன இந்த ஆராய்ச்சி திடல்ல உள்ள களத்து மட்டிலையும் கூட மண்ணை பரிசோதனை செய்யறது உண்டுமா, ஒவ்வொரு ரகம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன?
3: ஆமாய், அதாவது பல மண் வகைகளில் பல இடங்களில் அந்த ரகத்தை வந்து பயிர் செய்யறாங்க. பயிர் செய்து எல்லா சூழ்நிலையிலும் எல்லா மண் வளங்களிலும் அந்த பயிர் எப்படி வளர்கிறது, எப்படி மகசூல் தருகிறது என்பதை பார்த்து அதற்கான உரம் நிர்வாகத்தை நம்ம சரியாக கடைபிடித்து எப்படி மகசூல் வருது அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த ரகத்தை வந்து வெளியிடுறாங்க. எனவே ரகம் வெளியுவதற்கு முன்பதாக எல்லா தட்பவெப்ப நிலைகள், எல்லா மண் வகைகள் இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் அந்த ரகம் வெளியிடப்படுகிறது. எனவே மண் வளத்தின் அடிப்படை, சுற்றுச்சூழல் அடிப்படையில் இந்த ரகங்கள் வெளியிடப்படுகிறது. நெல் விவசாயத்தில் தொடர்ச்சியாக அதிக மகசூல் பெறணும்னா இரண்டு ஆலோசனை நான் சொல்ல முடியும். இந்த நேரத்தில் முதலாவதாக மண் வள அட்டை, இரண்டாவதாக நெல் விவசாயிகள் வைத்திருக்க வேண்டியது வந்து இலைவன் அட்டை. ஏன்னா அது பச்சையா இருக்குதான்னு பார்த்து தான் உரங்களை போடுறாங்க. எனவே நம்ம வந்து

0: இது ரெண்டும் வந்து மிகவும் முக்கியம். மண் வள அட்டை எதற்கு வைத்திருக்கணும்னு சொல்றேன்னா, அந்த மண் வள அட்டையை பார்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் என்ன ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கிறதுன்னு சொல்லி. விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நிலத்தை பார்த்து அதில் பயிர் எப்படி பச்சையாக இருக்குதா என்பதை பார்த்துட்டு உடனே பக்கத்தில் உரம் போட்டாங்கன்னா அந்த வயல் வந்து நல்லா பச்சையாக இருக்கும். உடனே என்ன போட்டால் நம்ம நிலத்தில் நம்ம பயிருக்கு சரியான ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னு சொல்லி உடனே கடையில் போய் டிஏபியில் யூரியா வாங்கி போடுவாங்க. பொட்டாஷ் அவங்க போடுவாங்க, போட மாட்டாங்க. இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் நம்ம அதிக பண விரயம், உரங்களின் விலைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எனவே நம்முடைய அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா, விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றணும், அதற்காக விவசாயிகள் வந்து உரம் போடணுமா அப்படின்னு சொல்லி நம்ம சரியாக கண்டுபிடிக்கணும்னா நம்ம இலைவண்ண அட்டை வந்து மிகவும் முக்கியம். இந்த குறிப்பாக நன்றாக சிம்பு வருகிற பருவம், பூ வருகிற பருவம், இந்த மாதிரி உள்ள பருவத்தில் கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த முக்கிய பருவங்களில் நம்ம இந்த இலைவண்ண அட்டையை வச்சு நம்ம இந்த உரங்கள் போடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து இந்த பயிருக்கு உரம் போட்டோம்னா நம்ம அதிக லாபத்தை தொடர்ச்சியாக எடுக்க முடியும். இருந்தாலும் மண் வள பரிசோதனை பண்ணும்போது நமக்கு அந்த மண்ணில் வந்து அங்க கரிம பொருள், அதுதான் அடிப்படை. மண் நன்றாக ஆரோக்கியமா இருக்குன்னா அந்த அங்க கரிம பொருள் வந்து நன்றாக இருக்கணும் மண்ணில். அது வந்து குறிப்பாக 1% வரை இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும்.
1: உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது, அது இயற்கை உரமா இருந்தாலும் சரி, செயற்கை உரமா இருந்தாலும் சரி, விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு?
0: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர, இப்படி நம்ம வந்து இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில் நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்தில் எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது நம்ம வந்து நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு, அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரிலாம் இருக்குது.
0: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மண்ணுடைய தரம், அதாவது மண்ணுடைய ஹெல்த்னு சொல்லுவாங்க, அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவை இல்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில் சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துகிற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் கிடைக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையும். எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும்போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒருவேளை நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடுவோம் இல்ல டிஏபி போடுவோம் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல. அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடாக இருக்கக்கூடாது. அப்ப வந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மண் பரிசோதனையில் தான் கண்டுபிடிக்க முடியும், நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எந்த தேவைகளா இருந்தாலும், ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உரம் போடுறது, சமச்சீர் உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், இந்த மாதிரி எந்த தொழிற்பண்ணாலும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவு அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.

0: அக்கா, மண் வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் பற்றி திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? அருமையா இருந்துச்சுல்ல.
1: விவரங்க ஒன்று ஒன்றும் முத்து முத்தால இருந்துச்சு.
0: எங்கள் நிலத்தோட தன்மை என்னன்னே தெரியாமல் மேலும் மேலும் விவசாயத்தை பார்த்துட்டு இருந்திருக்கோம். இப்பெல்லாம் புரியுது மண் பரிசோதனை எம்பட்ட முக்கியம்னு.
1: ஆமாம் முத்தழகு, உங்கள் நிலத்து மண்ணை முதல்ல பரிசோதனை செய். அப்படி செஞ்சு எந்த சத்து குறைவாக இருக்கோ அந்த சத்தை கொடுத்து நல்ல மண் வளத்தை மேம்படுத்திடு.
0: கண்டிப்பாக்கா, எங்கள் நிலத்துக்கு ஏற்ற மாதிரி சமச்சீர் உரத்தை கொடுத்து இந்த வட்ட வெள்ளாமையில் மும்மடங்கு லாபத்தை பார்க்குறோம் பாருங்கள்.
1: ரொம்ப சந்தோஷம் பிள்ள. அப்போ நம்ம கிளம்புவோமா? போகிற வழியிலே அந்த செல்வி பிள்ளையை பார்த்து குழு காசையும் கொடுத்துட்டு இந்த விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.

0: கால இருந்துச்சு.
1: எங்க நிலத்தோட தன்மை என்னன்னே தெரியாம மேலும் மேலும் விவசாயத்தை பார்த்துட்டு இருந்திருக்கோம். இப்பெல்லாம் புரியுது மண் பரிசோதனை எம்பட்ட முக்கியம்னு.
0: ஆமா முத்தழகு, உங்க நிலத்து மண்ணை முதல்ல பரிசோதனை செய்யி. அப்படி செஞ்சு எந்த சத்து குறைவா இருக்கோ அந்த சத்தை கொடுத்து நல்ல மண் வளத்தை மேம்படுத்திடு.
1: கண்டிப்பாக்கா, எங்கள் நிலத்துக்கு ஏற்ற மாதிரி சமச்சீர் உரத்தை கொடுத்து இந்த வட்ட வெள்ளாமையில் மும்மடங்கு லாபத்தை பார்க்குறோம் பாருங்க.
0: ரொம்ப சந்தோஷம் பிள்ளை. அப்போ நம்ம கிளம்புவோமா? போகிற வழியிலே அந்த செல்வி பிள்ளையை பார்த்து குழுக்காசையும் கொடுத்துட்டு இந்த விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போவோம்.
1: சுய தொழில் செஞ்சு முன்னேற உங்களுக்கும் வழி கிடைச்சது. மண் வளத்தை பரிசோதனை செஞ்சு விவசாயத்தில் நல்ல மகசூல் எடுக்க எனக்கும் வழி கிடைச்சிருச்சு. வாங்கக்கா போவோம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: பணம் தேவை, என்ன செய்யறது?
4: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
3: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
4: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று சங்கீத நாடக அகாடமி விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டுப்புற கலைகளின் பாரம்பரியத்தையும் கலாச்சார தொன்மையையும் எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கலைகளை ஆவணப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளமிக்க நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். தமிழகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில், தேசிய சுற்றுலா திட்டம், பிரசாத் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுற்றுலா திட்டத்தின் கீழ் இரண்டாவது கட்டமாக மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் சிறந்த சுற்றுலா அனுபவ திட்டத்திற்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் ஆன்மீக சுற்றுலா திட்டங்களுக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், காஞ்சிபுரம், வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் சுற்றுலா மேம்பாட்டுப் பணிகளுக்காக 19 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நவக்கிரக கோவில்

0: மேம்பாட்டு பணிகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் மாமல்லபுரத்தில் நந்தவன பாரம்பரிய பூங்கா அமைக்கவும் உதகை ரேஸ்கோர்ஸில் சூழலியல் பூங்கா அமைக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2676 கோடி ரூபாய் முதலீட்டுடன் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டையொட்டி 8 புதிய திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். சிப்காட், டிட்கோ மற்றும் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம், தமிழ்நாடு தொழில்துறை வீட்டு வசதி ஆகிய நிறுவனங்களின் 2 திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிறுவனங்களுக்கான 13 கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார். 9 நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 20 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் திரு விஜய் வழங்கினார். சிறிய நீர்நிலைகளில் சூரிய ஒளி தகடுகளை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்து மோட்டார் மூலம் நீர் இறைக்கும் சென்னை ஐஐடியின் திட்டத்தை மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத், சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி ஆகியோர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை அடுத்த விஷ்ணுபுரம் கிராமத்தில் இன்று தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் முதல் முறையாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயம் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீர் கொண்டு செல்லப்படும். தண்ணீர் ஆவியாவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் திரு லயோலா மணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாடப்புத்தக கிடங்கை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புத்தகங்கள் மாணவர்களுக்கு எவ்வித சேதமுமின்றி பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும், கிடங்கை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் தாம் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார். மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள இடங்களில் புத்தகங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் உடனுக்குடன் அதனை சரிசெய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உருது பாடப்புத்தகங்கள் போதிய அளவில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பற்றாக்குறை இருப்பின் அதனை சரிசெய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லயோலா மணி தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவிக்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் பரவலாக பல்வேறு இடங்களில் மக்கள் குடிநீருக்காக வீதியில் இறங்கி போராடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெப்பத்தின் தாக்கம் காரணமாக ஏரி குளங்கள் வறண்டு நிலத்தடி நீர் மிகவும் குறைந்துவிட்ட நிலையில் அதனை எதிர்கொள்ள மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்றும் அவர் குறை கூறியுள்ளார். மக்களின் தாகம் தீர்க்க ஆழ்துளை கிணறுகளை அமைப்பது, லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவது போன்ற உடனடி நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏரி குளங்களை தூர்வாருதல், சிறு தடுப்பணைகள் கட்டுதல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். குடிநீர் விஷயத்தில் மாநில அரசு மெத்தனப்போக்குடன் செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யமாட்டோ நவோகி தஜிமா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் நெல்லை அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்கள். முதலில் ஒருதலை ராகம் திரைப்படத்திலிருந்து பாடல்

0: அம்மாடியோ தன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு

0: ஓசை மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது ஒரு கை ஓசை. திரைப்படத்தில் இருந்து பாடல், ஒலிக்கவிருக்கும் குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

சங்குலி இடையோ அசைந்திடும் கிங்கினி என்ன சொல்லி என்ன பாட கம்பனில்லை கவிதை பாட என்ன சொல்லி என்ன பாட கம்பனில்லை கவிதை பாட அவள் தஞ்சை தரணியில் கொஞ்சம் அழகிய கோவில்

திரைக்காலத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிறைவாக ரயில் பயணங்களில் திரைப்படத்தில் இருந்து பாடல்.

0: ஒவ்வோர் இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வோர் உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி. உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில். எங்கள் இணையதளம்
0: akashvani.gov.in. புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.

0: நேரம் 9:30.
1: ஆல் இண்டியா ரேடியோ மகனே மகனே நாடகம் கேட்கலாம். எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம் அவர்கள். நடிப்பு பாபுவாக புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், ஆனந்தியாக ஆர் கே ரேவதி மற்றும் டி என் மங்களம், ராஜாவாக கரந்தை எஸ் சந்திரஜோதி, வசந்தியாக ஆர் நிஷா ஜெனிஃபர், ஆனந்தியின் மாமியாராக சுபத்ரா தேவி, தீவிரவாதிகளாக ஆர் ஜெபகர், கோவி வீரமணி, திருக்கடையூர் கே சங்கர், போலீஸ் இன்ஸ்பெக்டராக மன்னை ஜெயராமன், டாக்டராக பி மேரி பிரபா. மகனே மகனே நாடகம்.
2: எனக்கு எனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குமா? ஐயோ, அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. அதுக்கு பசிக்குமோ? டாக்டர்மா, ஒரே ஒரு தடவை என் குழந்தைய கண்ணில காட்டுங்கம்மா.
3: ஆனந்தி,
2: அதுக்கு ஒரே ஒரு சொட்டு பால் கொடுத்துட்டு போயிருந்தேம்மா. டாக்டர்மா, அம்மா அம்மா, என் குழந்தை
3: என்னது? ஓ, குழந்தையா? இங்க பாரு ஆனந்தி, புரிஞ்சுதான் பேசுறியா? இது ஒரு பிசினஸ், இதுல பாசத்துக்கும் கண்ணீருக்கும் இடம் இல்ல, தெரிஞ்சுதா?
2: டாக்டர்மா, என்னதான் இருந்தாலும் அது என் வயித்துல 10 மாசம் ஊறி பிறந்த சிசு வச்சேம்மா.
3: சரி சரி ஆனந்தி, இங்க பாரு, இதோ இந்த கவர்ல 2 லட்சம் பணமும் உனக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகள் இருக்கு. எடுத்துட்டு கிளம்ப ரெடி ஆயிரு.
2: அம்மாமா, அம்மா, டாக்டர்மா, நீங்களும் ஒரு பிள்ளைக்கு தாய் தானம்மா. இந்த

0: தாயோட மனசு புரிஞ்சுக்க மாட்டீங்களா அம்மா? அம்மா ஒரு தடவை, ஒரே ஒரு தடவைம்மா அது முகத்தை பார்க்க அனுமதிங்கம்மா. அம்மா உங்களை கெஞ்சி கேக்குறேம்மா.
1: சரி ஆனந்தி, ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த குழந்தைய தொட்டு தூக்க உன்னை அனுமதிக்கிறேன்.
0: சரிம்மா,
1: ஆனா அந்த நிமிஷத்தோட உனக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள உறவு
0: புரிஞ்சுக்கிட்டேம்மா, புரிஞ்சுக்கிட்டேம்மா.
1: சரி சரி, இந்தா இந்த உன் குழந்தை.
0: கொடுங்கம்மா கொடுங்கம்மா. ஏ செல்வமே, ஏ தங்கமே, ஏ வைரமே, இந்த பாவி வயித்துல பிறந்தாலும் ராஜ மாதிரி இருக்கே ஐயா, ராஜ மாதிரி இருக்கே. தோள்ள தோள்ள பெரிய மச்சம் இருக்கே ஐயா, இந்த மச்சம் அதிர்ஷ்டமா இல்ல இல்ல துரதிர்ஷ்டமா எனக்கு தெரியலையே.
1: ஆனந்தி ஆனந்தி,
0: மகனே மகனே, நீ அப்படி சத்தம் போட்டீங்க?
2: ஒண்ணு இல்லப்பா,
3: நான் இங்கதாம இருக்கேன். உங்க மகன் ராஜா அம்மா, இங்க பாருங்க இங்க பாருங்க. அய்யோ, ஏம்மா இப்படி கை காலெல்லாம் நடுங்குது?
2: ஒண்ணு இல்லப்பா.
3: பயந்துட்டீங்களாமா? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களாமா?
2: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீங்க போங்க, நீங்க போய் படுத்துக்கங்க போங்க.
3: அம்மா நான் ஒரு டாக்டர், உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிமா போவேன்?
0: அம்மா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அம்மா
2: எனக்கு ஒண்ணும் ஆகாதுடா வசந்தி.
0: அம்மா
2: நீ ஏண்டா இப்படி அழுற? பயப்படாதேம்மா பயப்படாதே, நான் ராத்திரில ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பேன் போல இருக்கு. அதுதான், வேற ஒண்ணு இல்லடா, வேற ஒண்ணுமே இல்ல. சரி சரி, நீங்க போய் படுத்துக்கங்க போங்கடா கண்ணே, போய் படுத்துக்கங்க போங்க.
4: ஆனந்தி
2: அத்தை.
4: ஆமா, என்னமோ மகனே மகனேன்னு பெருசா சத்தம் போட்டியாமே, பிள்ளைங்க சொன்னிச்சுங்க ஏதாச்சும் கெட்ட சொப்பனம் கண்டி? ஆனந்தி
2: அத்தை, எனக்கு இப்பெல்லாம் அடிக்கடி அந்த கனவு வந்துகிட்டே இருக்கு அத்தை. அது ஏன்னு எனக்கே புரியல, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அத்தை, நான் என்ன செய்யறது?
4: ஐயோ, அந்த பாழா போன சொப்பனம் உனக்கு வரவே கூடாது ஆனந்தி.
2: என்னால முடியலையே அத்தை, என்னால முடியலையே. அத்தை
4: சொல்லுமா,
2: இப்ப அவனுக்கு 20 வயசு இருக்குமா அத்தை?
4: அட போடி போ, தேவையில்லாத நினப்பு, போய் படு போ. ஆனந்தி, யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாரு. யார் இந்த ராத்திரி நேரத்துல கதவை தட்டுறது?
5: நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேம்மா.
0: ஐயோ அம்மா, போலீஸ்?
5: ஒன்னும் பயப்படாதீங்க, இந்த பக்கமா ஒருத்த எங்க பிடியில இருந்து தப்பி ஓடி வந்திருக்கான். நீங்க அந்த மாதிரி யாரையாவது பாத்தீங்களா?
2: பாக்கல சார், அந்த மாதிரி நாங்க யாருமே இந்த பக்கம் பாக்கல இல்ல ராஜா.
6: ஆமா சார், அந்த மாதிரி யாரையுமே இங்க நாங்க பாக்கல.
5: அவன் ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன்.
2: என்ன?
5: அதனால பி கேர்ஃபுல், அப்படி ஏதும் இந்த பக்கமா வந்தான்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன இந்தாங்க என் செல் நம்பர். உங்க பேரு ஆனந்தி தானே?
2: ஆமா, உங்களுக்கு எப்படி என் பேரு?
5: இது எங்க டிபார்ட்மெண்டின் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன். இந்த வீட்டுக்கும் நாங்க தேடி வந்த தீவிரவாதிக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கு மேடம்.
2: என்ன?
5: அதனால தான் குறிப்பா நாங்க இங்க அவனை தேடி வந்தோம். நாங்க வர்றோம்.
2: ராஜா என்னடா இப்படி திடீர்னு யாரையோ தேடி வந்தாங்க, தீவிரவாதினாங்க, கடைசியில அவனுக்கும் நம்ம வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு வேற சொல்லிட்டு போறாங்க.

0: எனக்கு ஒண்ணுமே புரியலையடா.
1: அதுதாம்மா எனக்கும் புரியல. அவ யாரு என்னன்னு தெரியலையே, ஒரே குழப்பமால இருக்கு.
0: ஆமாண்டா.
1: சரி சரி, எதுக்கும் நம்ம வீட்டு ஜன்னல் கதவுகளை எல்லாம் நல்லா சாத்தி வச்சுக்கலாம். எந்த நேரத்துல என்ன நடக்குமோ தெரியலையே. வசந்தி, நீ ஓடி போய் நம்ம வீட்டு பின் கதவை நல்லா சாத்திட்டு வாப்பா.
2: சரிண்ணா.
0: வசந்தி, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? கதவு சாத்தியில சீக்கிரமா வா, வந்து தொல்லிடி, சீக்கிரம் வா.
2: அம்மா, அண்ணா, இங்க வாங்களே.
1: என்ன வசந்தி?
0: என்னாச்சு
2: அண்ணா? இங்க பாருண்ணா.
1: என்னம்மா?
0: போலீஸ்க்கு முதல்ல போன் பண்ணிடலாம். அவனை தொடாதேடா, தொட்ட உடனே வெடிக்கிற மாதிரி எதையாவது வச்சிருக்க போறான்.
1: தோள்பட்டையில குண்டு அடிபட்டிருக்கு, தலையில வேற காயம் பட்டிருக்கு. இதுக்கு டிரெஸ்ஸிங் பண்ணிடணும். முதல்ல அவன் சட்டையை நான் ரிமூவ் பண்றேன்.
0: டேய், நீ உன் கடமையை செய்ய போறேன்னு சொல்ற, அதே மாதிரி நானும் என் கடமையை செய்ய போறேன்டா.
1: என்னம்மா?
0: ஒரு தேச துரோகி இங்கதான் இருக்கான்னு இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ண போறேன்டா.
1: இங்க வாங்கல. அம்மா அம்மான்னு அவன் வாய் முணுமுணுக்குதுமா, அப்புறம் ஆனந்தி அம்மான்னு வேற அவன் உதறி துடிக்குதுமா.
0: எங்க நவரே? அதே மச்சம், வலது தோள்பட்டையில அதே பெரிய மச்சம். ஐயா, மகனே, என் செல்லமே, கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு திறந்து பாருப்பா.
1: என்னம்மா?
2: அம்மா,
0: எப்படியாவது காப்பாத்திடுறா, இவனை கைவிட்டுடாதேடா, இவனை எப்படியாவது காப்பாத்து. இவன் எனக்கு வேணும்டா, இவன் எனக்கு வேணும். என்ன அப்படி பாக்குற? நீங்க ரெண்டு பேரும், நீங்க ரெண்டு பேரும் ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? ஐயோ ஐயோ, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்ன அப்படி பாக்காதீங்க வசந்தி, என்ன அப்படி பாக்காதம்மா, என்ன அப்படி பாக்காத ராஜா, என்ன பாக்காதீங்க, என்ன பாக்காதீங்க.
1: இவன் யாரு சொல்லுங்க? யாரு?
2: ஆமாமா, அண்ணன் கேக்குறான்ல, சொல்ல வேண்டியதுதானே. யார் இவன்? மகனே மகனே, என்ன கட்டி பிடிச்சு கதறி அழுறீங்க? யார் இவன் சொல்லுமா, சொல்லு.
0: வந்து வந்து இவன் யாருன்னு, ஐயோ எனக்கு சொல்ல தெரியல, சொல்லவும் முடியலையே.
3: அத நான் சொல்றேன்டா ராசா, நானே சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணமே நான் தாண்டா, நான் தா. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அம்மா கெட்டவ இல்லப்பா, கெட்டவ இல்ல. எந்த தப்பான வழியிலையும் அவ போகலப்பா. ராசா, வசந்தி, நீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ உங்களை காப்பாத்துறதுக்கு வாடகத்தாயா போய் ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு வந்த மகராசிடா இவ, மகராசி. இவளை குத்தம் குறை சொல்லாதீங்கடா, பெரிய பாவம், குத்தம் குறை சொல்லாதீங்க. இவன் அந்த பையன்தான், எப்படியோ இடத்த கண்டுபிடிச்சு இங்க வந்து சேர்ந்துட்டான். ஆனந்தி, எங்கம்மா போற? நில்லு ஆனந்தி, நில்லு. யாருக்கு நீ போன்

0: ஹலோ
1: இன்ஸ்பெக்டர், நான் ஆனந்தி பேசுறேன். ஆமா சார், நீங்க தேடி வந்த தீவிரவாதி எங்க வீட்டுலதான் இருக்கா, உடனே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. சரிங்க சார், நீங்க வர்ற வரைக்கும் நாங்க வீட்டை விட்டு யாரும் வெளியில போக மாட்டோம். உடனே வாங்க.

0: வரஞ்சி மேடம், எங்க அவன், எங்க இருக்கான், எங்க இருக்கான் அந்த தீவிரவாதி?
1: அதோ அந்த ரூம்ல இருக்கா இன்ஸ்பெக்டர்.
0: பாபு, டேய் பாபு, இங்க பாடுறா, நான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன். ஏய் கண்ண தாங்க பாடுறா. டேய் எங்கெங்கடா பாம்பு வச்சிருக்க சொல்லுடா, அதெல்லாம் எப்பப்ப வெடிக்க போகுதுன்னு சொல்லி சொல்லடா. பாபு, பாபு, டாக்டர் சார், இவனுக்கு என்னாச்சு?
2: இன்ஸ்பெக்டர், அவன் மயக்கம் தெளிஞ்சு கண்ணை திறந்து பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். நிறைய அடிபட்டு இருக்கு.
0: இவங்க வச்சிட்டு வந்த பாம்பெல்லாம் வெடிச்சதுக்கு பின்னாலே இவனுக்கு நினைவு வந்து என்ன டாக்டர் பிரயோஜனம்?
1: இன்ஸ்பெக்டர், என்ன சொன்னீங்க, இவன் பேரு பாபுவா? இன்ஸ்பெக்டர், இவன்
0: எஸ் நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க வாடகைக்கு பெத்து கொடுத்துட்டு வந்த பையன் இவனேதான். இவனை ஒரு தீவிரவாத கும்பல் கடத்திட்டு போயிட்டாங்க. அங்க அவனை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு பயங்கரமான தீவிரவாதியா மாத்திருக்காங்க. ஒரு பெரிய சதி திட்டத்தோட இங்க அவனை அனுப்பி வச்சிருக்காங்க.
1: ஐயா, இந்த மண்ணை கையெடுத்து கும்பிடுறவன்தான். ஏ ரத்தத்துல ஊறி கிடந்த அவன் சத்தியமா ஒரு தீவிரவாதியா இருக்க மாட்டான். அவன் தீவிரவாதியா இருக்கவே மாட்டான்.
0: யூ ஆர் கரெக்ட் ஆனந்தி, யூ ஆர் கரெக்ட். இதுதான் இந்த மண்ணோட மகிமை. அவன் ஒரு தீவிரவாதியா வந்தாலும் நம்ம தாய்நாட்டு மண்ணை மிதிச்ச உடனே அவனோட மனசு எப்படி மாறி போச்சு தெரியுமா?
3: டேய் பாபு, நானும் இங்க வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எங்கேயோ போயிட்டு போயிட்டு வர்றியே, அப்படி எங்கடா போயிட்டு வர? உன் செய்கையெல்லாம் கொஞ்சம் விசித்திரமா தான் பாருக்கு.
4: டேய், நானே ஒரு விசித்திரமான பிறவிதான்டா.
3: என்னது?
4: உனக்கு தெரியுமா, நான் ஒரு வாடகத்தாயோட மகன்.
3: டேய் என்னடா சொல்ற, வாடகத்தாயோட மகனா?
4: ஆமாண்டா, நான் சின்ன பையனா இருந்தப்ப ஒரு நாள் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் நான் செஞ்ச குறும்புத்தனத்தால மனசு உடைஞ்சு பேசிட்டு இருந்ததை கேட்டேன்டா. அவன் நமக்கு பிறந்திருந்தா இப்படி எல்லாம் செய்வானா? அவன் ஒரு வாடகத்தாய்க்கு பிறந்ததுனால தானே இப்படி எல்லாம் செய்யறான்னு சொன்னப்போ அப்படியே என் மனசெல்லாம் பதறி போச்சுடா. அப்படின்னா நான் ஒரு வாடகத்தாயோட மகனா? என்ன அப்படி பெத்து கொடுத்த தாய் யாரு?
3: அப்போ நீ உன்னை பெத்தவங்களை பார்க்கவே இல்லையா?
4: இல்ல, இது வரைக்கும் இல்ல. இதனால மனசு வெறுத்து போய் வீட்டை விட்டு போன போதுதான் இந்த கும்பலை என்னை கடத்திட்டு போய் இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டாங்க. இப்ப இங்க வந்த உடனே என்ன 10 மாசம் வயிற்று சுமந்த அந்த தாயை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சுடா.
3: அதனால
4: அந்த பிரசவம் பார்த்த டாக்டரை தேடி கண்டுபிடிச்சு என் தாயை பத்தின விவரத்தை கேட்டேன். ஆனா அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க.
3: அப்புறம்?
4: அப்புறம் என்ன, துப்பாக்கியை காட்டி மிரட்டின உடனே எங்க அம்மாவோட அட்ரஸை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த இடத்த என் தாய் குடி இருக்கிற அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டா.
3: அப்படியா? அப்ப உங்க அம்மாவை பாத்துட்டியா?
4: இல்லடா, ஆனா நாளைக்கு கண்டிப்பா அவங்களை போய் பாத்துருவேன், நிச்சயமா பாத்துருவேன்.
3: ஏய் பாபு, நம்ம கேப்டன் ரொம்ப மோசமானவன்டா. கொஞ்சம் கூட தயவு தாட்சணமே இல்லாம போட்டு தள்ளிடுவான். ஜாக்கிரத. சரி சரி, கேப்டன் டெபுட்டி வராங்க, எழுந்துச்சு நில்லு. இன்னைக்கு என்ன உத்தரவோ தெரியலையே.

ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் திட்டமிட்டபடி இந்த நாட்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது. அவங்க அவங்க வேலையை கச்சிதம் அப்படிச்சிட்டு சீக்கிரமாக ரூமுக்கு திரும்பி வந்துடணும். இந்தாங்க, ஆளுக்கு ஒரு பிளான் வச்சுக்கோங்க. பாம்பில் டைம் செட் பண்ணி

0: இங்க சரியா ராத்திரி 10 மணிக்கு எல்லா இடத்துலையும் ஒரே சமயத்தில் வெடிக்கணும். அங்கங்க நமக்கு ஆளுங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. டேய் பாபு, டேய் தேக்கோ, நான் இங்க வந்ததுலேருந்து பாக்குறேன், ஏ ஒரு மாதிரியாவே இருக்க. சீக்கிரமா வயர்லெஸ் ஆன் பண்ணி மெசேஜ் கொடு. கம் ஆன் குயிக்.
1: எஸ் கேப்டன். ஹலோ ஹலோ 07 08 06. ஹலோ 07 08 06. ஹலோ ஹலோ.
2: கிடைக்கலையா? இந்த செல்போன், இது இங்க இருக்கிற நம்ம தோஸ்தோட போன். இந்த நம்பரை போடு, சீக்கிரம் போடுறா. டேய், நமக்கு உளவு சொல்றவனுங்க தப்பிக்கிறதுக்கு இப்படியும் கால டியூன் வச்சிருப்பானுங்க. நீ என்ன அதை போய் இவ்வளவு ஆசையா கேக்குற? டேய் என்னடா ஏண்டா அடற?
1: என்னால ஒண்ணுமே செய்ய முடியல கேப்டன். தாய் மண்ணுக்கு துரோகம் செய்ய எனக்கு மனசு வரல கேப்டன். என்னால முடியல. என்னை இந்த சதி திட்டத்துக்கு கூப்பிடாதீங்க. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன்.
0: உனக்கு மட்டும் என்னடா வந்துச்சு? ஏண்டா வரமாட்டேங்கிற? இவன் சொன்னா கேட்க மாட்டான்டா. இவட நல்லா அடிச்சு உதச்சு ரூம்ல போட்டிட்டு வாங்க. அப்புறம் வந்து கவனிச்சு
1: அடிக்கடா.
0: அவன்
1: அடிக்கடிங்க.

0: அம்மா, என்னை இப்படி அடிச்சு போட்டுட்டு போயிட்டானே. அம்மா அம்மா, என் உயிர் போறதுக்குள்ள எப்படியும் ஒரு தடவை உங்களை பார்க்க ஆசைப்படுறேன். அவங்க பிளான் படி கொண்டு வச்சிருப்பாங்களே, என் நாட்டை காப்பாற்றி ஆகணுமே. என் நாட்டு மக்களை, என் நாட்டு மக்களை காப்பாற்றி ஆகணுமே. நான் என்ன செய்வேன்? ஆட செல்போன் இங்கே தான் இருக்கு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஹலோ, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனா? சார், தீவிரவாதிங்க எல்லா இடத்துலையும் கொண்டு வைக்க போயிருக்காங்க. ஆமா, நானும் அவங்கள ஒருத்தன் தான். என் பேர் பாபு. எனக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல, அதனால என்ன அடிச்சு உதச்சு ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. ஆமா சார், என்ன எப்படியாவது காப்பாத்தினா.
1: எங்களை காட்டி கொடுத்துட்டு உன் மக்களை காப்பாத்த போறேன். போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? வெரி குட். அவங்க இங்க வர்றதுக்குள்ள நீ ஒரு தியாகியா போய் சேர்ந்துரு.
0: வேண்டாம்,
1: நீ வாழக்கூடாதுரா.
0: வேண்டாம்,
1: நீ வாழவே கூடாது.
0: கேட்டன், வேண்டாம் சொன்னா கேளுங்க.

ஒழிஞ்சாங்க ஒழிஞ்சாங்க எல்லாரும். அவங்க மிஷின் கன் எடுக்கிறதுக்கு முன்னால நான் முந்திக்கிட்டேன். மறைச்சு வச்சிருந்த என் கண்ணால அவங்க எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டேன்.

0: எங்கம்மா பார்க்கணும். எங்கம்மா பார்க்கணும். போலீஸ் போலீஸ்ல தோர்த்தது. சாகிறதுக்கு முன்னால எங்க அம்மாவை பார்க்கணும். எங்க அம்மாவை பார்க்கணும். வீடு எங்க அம்மா வீடு எங்க அம்மா வீடு. முடியல, ஓட முடியல. தலை சுத்துது. அம்மா அம்மா.
1: இதாமா நடந்தது. இதுதான் அவனை பத்தின டீடைல்ஸ்.
2: அப்படின்னா ஏன் மக தீவிரவாதி இல்ல? ஏன் மக தீவிரவாதி இல்ல? இன்ஸ்பெக்டர், இப்பதான் என் மனசு குளிர்ந்து போயிருக்கு. ஆமா இன்ஸ்பெக்டர், இந்த வாடகை தாயோடைய வயிற்றுல இருந்து தொப்புள கொடியதான் அறுத்து எடுத்துக்கிட்டு போனாங்க தவிர ரத்த பாசத்தை அவங்களால அறுக்க முடியல. அறுக்க முடியாது. நாட்டுக்கு எதிராக அவன் எப்பவுமே சதி செய்ய மாட்டான். அந்த பாவிங்க எங்கெல்லாம் குண்டு வச்சிருக்காங்களோ தெரியலையே. என்ன பண்றது பாபு? பாபு ஐயா, கண்ணை முடிச்சு பாருப்பா, கண்ணை முடிச்சு கொஞ்சம் பாருப்பா. அவங்க எங்கெல்லாம் குண்டு வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு கண்ணு.
3: இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், பாபு கண்ணை முழிச்சுட்டான்.
2: பாபு
3: மயக்கம் தெளிஞ்சிருச்சு.
2: பாபு
3: வாங்க, சீக்கிரமா வாங்க சார்.
1: பாபு இங்க பாருப்பா, இங்க பாரு. நான் இன்ஸ்பெக்டர். அவங்க எங்கெல்லாம் குண்டு வச்சிருக்காங்க சொல்லுப்பா. இந்த நேரத்தில் குண்டு வெடிக்கும், அதையும் சொல்லிடு.
2: சொல்லுப்பா சொல்லு.
0: இந்த இன்ஸ்பெக்டர் அந்த பிளான் இதுல அந்த இடமெல்லாம் மார்க் பண்ணியிருக்கு. ஏரோட்ரம், ரயில்வே ஸ்டேஷன், கடைவீதி, எல்லா இடத்துலையும் கழிவறையில தான் குறிப்பா வச்சிருப்பாங்க.
2: பாவீங்களா?
1: ஓகே ஓகே, அதெல்லாம் கரெக்டா. எத்தனை மணிக்கு வெடிக்கும் அதை சொல்லிடுப்பா. எத்தனை மணிக்கு?
0: சரியா சரியா, ராத்திரி 10 மணிக்கு வெடிக்கணும் சார். சீக்கிரம் சீக்கிரம் போய் எடுத்துடுங்க.
1: சீக்கிரம் வாங்க. ஹலோ ஹலோ, கண்ட்ரோல் ரூம்.
2: பாபு பாபு, இங்க பாருடா, நான் தான் நான் தான் உன் அம்மா. எங்க ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்னவோ வாயால அம்மான்னு சொல்லுப்பா, சொல்ல பாபு. பாபு ஏண்டா ஏன் அப்படி பாக்குற?
0: அம்மா
2: சொல்லு பாபு. இதப்பா ஏண்டா, இந்த பாலை கொஞ்சம் குடிப்பா, கொஞ்சோண்டு குடி பாபு. பாபு நீ பிறந்த போது ஒரு சொட்டு தாய்ப்பால உனக்கு கொடுக்க முடியல. உனக்கு பால் கொடுக்கவும் முடியல, உனக்கு தாளாட்டவும் முடியாம போச்சுடா பாபு.
0: அம்மா அப்ப நீங்க தாளாட்டு பாடவல்ல, ஆனா இப்ப இப்ப கடைசியா உப்பாரி போட வந்து.
2: பாபு ஏண்டா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொண்டுகிட்டு இருக்க? அப்படி எல்லாம் சொல்லாதேப்பா, அப்படி எல்லாம் சொல்லாதே பாபு. பாபு இங்க பாருப்பா, உன் அண்ணன் நிக்கிறா, உன் அக்கா நிக்கிறா, பாருடா பாரு.
0: அண்ணா
1: பாபு,
0: அண்ணா
1: தம்பி,
0: நான் யாரும் இல்லாத அனாதைய செத்துடுவேன்னு
2: பாபு.
0: அண்ணா அண்ணா அண்ணா, இப்போ அண்ணா அக்கா எனக்கு எல்லாரும் கிடைச்சிட்டாங்க.

0: നിമ്മേ
1: ബാബു
0: ഞാൻ നിമ്മതി അസത്രു
1: ബാബു
2: ബാബു ഹലോ ഹലോ நா இன்ஸ்பெக்டர் பேசுறேன். போன பாபு கிட்ட கொடுங்க. பாபு
0: சார்,
2: எங்களோட ஆபரேஷன் சக்சஸ்.
0: அப்படியா?
2: நீ கொடுத்த பிளான் படி எல்லா இடத்திலும் இருந்த குண்டுகள் எடுத்து செயலாக்க செஞ்சிட்டோம். இதனால சாக இருந்த பல நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாத்திட்டோம்.

0: சொன்னபடி எல்லா இடத்திலும் இருந்த குண்டுகளை எடுத்து செயலிழக்க செஞ்சிட்டோம். இதனால சாக இருந்த பல நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாத்திட்டோம்.
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார்.
0: ஹலோ ஹலோ, என்ன பதிலையே காணும்?
1: ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.
0: ஹலோ ஹலோ,
1: ஜெய்.

இதுவரை திருச்சிராப்பள்ளி வானொலியின் படைப்பான மகனே மகனே நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம் அவர்கள். நடிப்பு புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், மன்னை ஜெயராமன், கரந்த எஸ் சந்திரஜோதி, கோவி வீரமணி, ஆர் ஜவஹர், திருக்கடையூர் கே சங்கர், சுபத்ரா தேவி, டி என் மங்களம், ஆர் கே ரேவதி, பி மேரி பிரபா, ஆர் நிஷா ஜெனிஃபர் ஆகியோர். அமைப்பில் உதவி சுஜாதா முரளி. அமைப்பு சிவ முருகையன், எஸ் ஜான்சன்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் எங்கள் வாத்தியார் என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல்

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, எஸ் ஜானகி குரல்களில். கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்திலிருந்து.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் ஜெயச்சந்திரன், எஸ்.பி. ஷைலஜா குரல்களில் நதியை தேடி வந்த கடல் திரைப்படத்திற்காக.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301 இரண்டாவது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442151549.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18 தேதி.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.3 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.5 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 79%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.8 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.8 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.9 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 75%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களை, நாளை இரவு 7 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், எஃப்எம் ரெயின்போ 101.4, எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸ், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் ஆகிய அலைவரிசைகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். குடியரசுத் தலைவர் உரையின் தமிழாக்கம் 9:30 மணிக்கு. இதர நிகழ்ச்சிகளாக காலை 6:10 கனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சா வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் வாழ்க சுதந்திரம், பி சரவணன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கும் 8:45 திரைகானம். காலை 8:30 கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் கே ஜி பக்தவச்சலம் அவர்களுடன் நேர்முகம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜி கே ரகுராமன் அவர்களின் நாகஸ்வர இசை. வதத்தூர் வி மணிகண்டன் அவர்கள் தபில். நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். திருக்குறள் சு முருகானந்தம் அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சி அரவிந்தன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். வியல்குமார் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத் மாலா பரியோஜனா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். நலம்.

0: வாழ்வாய் வாழ. யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதையரங்கம் வழங்குபவர் வி துர்கா ரமேஷ். தொகுப்பு எம் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாபதி. 2:15 திரைகானம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஹம் ஏக் ஹை ஹிந்தி மொழி பாடல் எழுதியவர் எஸ் சி குப்தா அவர்கள். 2:55 வானிலை, 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. இரவு 9:15 செய்தி சுடர். 10 அரங்கிசை நிகழ்ச்சியில் டி எஸ் சங்கரன் அவர்களின் புல்லாங்குடல் இசை, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் 3:10 இனிய ராகம் நிகழ்ச்சியில் சரஸ்வதி மண்டல் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், ஆர் ஞானவேல் அவர்களின் நாகஸ்வர இசை, ஈக்குவார்பாளையம் வி கணபதி அவர்கள் தவில். முற்பகல் 11:30 மல்லே பூத்தொண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் டாக்டர் பத்மபிரியா அவர்களுடன் நேர்முகம். 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் வீணா வெங்கடரமணி அவர்களின் வீண இசை, பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 அரங்கிசையில் பிரேமா ராஜசேகர் அவர்களின் பாட்டு, என் ஹரிதா அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. The monsoon session of Parliament has concluded with both houses being adjourned sine die today. The session began on July 20 and saw a total of 19 sittings over 25 days. In all, 12 bills were passed by the Parliament, including the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill. In his concluding remarks, Rajya Sabha Chairman C.P. Radhakrishnan expressed concern over the repeated disruptions in the House. He said the House managed to fulfill its core legislative duties by passing and returning 12 bills. Mr. Radhakrishnan informed that the House functioned for only 37 hours and 49 minutes.
2: The House functioned for only 37 hours and 49 minutes regarding a productivity of 39.17%. We had the opportunity to raise 285 starred questions, 380 zero-hour submissions and 380 special mentions. Sadly, only 16 questions, 52 zero-hour submissions and 93 special mentions could be taken up.
1: Earlier, the Mines and Minerals Development and Regulation Amendment Bill 2026 was passed by the Parliament, with the Rajya Sabha approving it today. Coal and Mines Minister G. Kishan Reddy moved the bill to further amend the Mines and Minerals Development and Regulation Act 1957. Union Parliamentary Affairs Minister Kiran Rijiju has accused the opposition of running away from discussions in Parliament when the government was ready for it. He said the conduct of opposition MPs is not good for democracy, especially for parliamentary democracy. Addressing a press conference in New Delhi, Mr. Rijiju said that Parliament is meant for debate, discussion and legislative business. But continuous sloganeering and protests had affected the functioning of the House in the monsoon session. Mr. Rijiju said that 12 bills were passed during the monsoon session, but only one of them was discussed in both houses. He stated that during this session, productivity stood at 19% in the Lok Sabha and 39% in the Rajya Sabha. President Draupadi Murmu will address the nation on the eve of the 80th Independence Day tomorrow. The President's address will be broadcast at 7 p.m. on the entire national network of Akashvani. It will also be telecast on all channels of Doordarshan in Hindi, followed by the English version. The telecast of the address in Hindi and English on Doordarshan will be followed by its broadcast in regional languages on the regional channels of Doordarshan. Akashvani will broadcast the regional language versions of the address at 9:30 p.m. on its respective regional networks. Country's exports, including merchandise and services, registered a robust growth of 13.3% in July this year by reaching to $80.14 billion. The country's exports were

0: $70.72 billion in the same month last year. According to the provisional data released by the Commerce Ministry, the export performance was led by merchandise shipments, which jumped over 19.6% to over $44 billion last month from $36.98 billion in the same month last year. A terrorism monitoring team of the United Nations Security Council, UNSC, has declared the deadly Red Fort suicide car bombing in Delhi that killed 11 people the work of Al-Qaeda in the Indian subcontinent, AQIS. The report by the Analytical Support and Sanctions Monitoring Team on Terrorism to the Security Council said the attack in last November was officially attributed to AQIS. India emerged as the overall champions at the Commonwealth Fencing Championship by winning an impressive 35 medals after 4 days of competition held at Lagos in Nigeria. Indian contingent secured 13 gold, 8 silver and 14 bronze medals at the event across the under 23 and senior competitions. The performance also helped India win the Wilkinson Sword Trophy awarded by the Commonwealth Fencing Federation to the country with the best overall results. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேர்களை 101.4 MHz FM ரெயின்போ 100.1 MHz FM கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.